0: அதே பாலக்கார் தான் பாக்கியராஜ் இல்ல ஆட மச்சான் மச்சான் மிச்சம் அறிவரை இல்லை.
1: சரி, நீங்களும் அதே பாடலை கூறியிருக்கிறீர்கள். பார்க்கலாம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நேரம் இணைந்து கொள்கின்றார், அவரையும் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ், என்ன பாடல் கண்டுபிடித்தீர்களா?
2: இது வந்து சந்திப்பு படத்திலிருந்து அடி நான் வாங்கி வந்தேன் நாலு மூலம் போகுங்கிற பாடல்.
1: சரி, நன்றி ரமேஷ் இணைந்து கொண்டதற்கு நன்றி. ஆமாம், ரமேஷும் இன்னொரு நேரம் மாத்திரம் சரியான பாடலை குறிப்பிட்டிருந்தார்கள். அது சந்திப்பு திரைப்படத்திலே நான் வாங்கி வந்தேன்டி நாலு முளப்பூ. சரி, விளம்பரங்களை எடுத்து அந்த பாடல் ஒழிக்கும்.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
4: மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
5: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.

காலை நேரம் 12 மணி 1 நிமிடம். மற்றும் ஒரு புதிய நாளுக்குள்ள பிரவேசித்திருக்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளாகாமே எல்லா மல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக்கொண்டு இப்பொழுது முதல் வானொலிக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசிக்கம் 5 4 1 6 5 9 3 0 0 5 5. இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை கொண்டாடவிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு எமது வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய இரவிலே 19°C வரை குறைவடைந்து பின்னர் இன்றைய பகல் பொழுதிலே 33°C உயர்வடையும். இன்றைய பகல் பொழுதிலே சூரியஒளி நிரம்பி காணப்பட்டாலும் சில இடங்களிலே இடிமுழக்கத்தின்குடைய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40%. பின்னிரவிலே அதிகுறைந்த புள்ளியாக 26°C காணப்படும். இன்றைய பின்னிரவிலும் இடிமுழக்கத்தின்குடைய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்த பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றமில்லை. தொடர்ந்தும் நிர்ணயிக்கப்பட்ட விலையாக 159.9% காணப்படும்.

0: எப்பொழுது முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-593-0055 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒழிக்கும் பாடலோடு சிம்பு ரோஷினி.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
7: உலகம் முழுவதும் 101.3 CMR FM.
8: கலைகநேரம் 12:12. உங்கள் தெரிவில் பாடல்களுக்கு கலைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4-1-6-5-9-3-0-0-5-5. நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் வெண்பா.
8: வெண்பா, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
9: நன்றி,
8: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு SP பாலசுப்ரமணியம், SJ ஜானகி.

0: கலக நேரம் 12:17 நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்ற அர்த்தனையர் வணக்கம். நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றி,
0: வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4761-4665-4661.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ, முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca.
6: கலைய நேரம் 12:25 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
7: இருக்கிறோம்
6: கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: என்ன
6: பாடல் திரைப்படம் வந்திருக்கிறீர்கள் கண்ணன்?
7: பாடல் உழைப்பாளி திரைப்படத்தில இருந்து ஒரு கோலக்கிளி. என்ன அந்த பாட்டு?
6: உங்கள் திருவில் பாடல் ஒடிக்கிறது கண்ணன். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி,
6: வணக்கம். மொழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம்.
8: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே.

0: காலை நேரம் 12:30 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 107.3 நிகழ்ச்சியிலே நீங்கள் அணிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிவந்தி. ஹரிக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் சிவந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவிக்கின்ற?
1: சிவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் இருந்து ஆடிடும் ஓடமாய்.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: கலைஞர் நேரம் 12:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். மலைப்பிள்ளை யார் இருக்கிறீர்கள்? பென். என்ன பாடல் தெருவில் வந்திருக்கிறீர்கள் பென்? சரி, ஏதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கிறிஷ் கார்த்திக் நரேசையர் குழுவினர். பாடல் கணிசை ஹரிஷ் ஜெயராஜ், பாடல் வரிகள் தாமரை.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
9: கலைஞர் நேரம் 12:41. உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம். தேவகுமார், என்ன பாடல் திருவிடு வந்திருக்கிறீர்கள்?
10: எனக்கு ஜெமினி கணேசனும் சுருள் ராஜனும் அந்த படத்துல இருந்து, தம்பி கட்டிங்.
9: தம்பி கட்டிங், திங்கக்கிழமையிலே கட்டிங்கோட வழிகட்டிங்க. சரி, ஏதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகளுங்கள், மேடம் சந்திக்கலாம்.
10: நன்றி,
9: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு விஜய், ஜேசுதாஸ், ஆந்தனிதாசன் குழுவினர்.

0: வரிகள் கண்ணதாசனுடையது.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

கலைக நேரம் 12:51. சென்னர்களை ஒழிக்கும் அடுத்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்ற நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

0: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
2: 905-270-8800 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
4: நேரம் 1:01.
5: CMR
4: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இறைவரி திணைக்கள அதிகாரி என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட கல்கம்புவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொம்பரித்திரு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 9mm கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் இளைஞர் ஒருவரை மத்திய குற்றவியல் பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இவரிடமிருந்து போதைப் பொருளும் ரொக்கப்பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்திய மாநிலங்களவை உறுப்பினர்களாக காங்கிரசின் மல்லிகா கார்ஜுன் கார்கே மற்றும் பாரதிய ஜனதாவின் தருண் சுக் உட்பட 8 பேர் மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில் பதவியேற்றனர். ஒட்டுவாவில் 7 மற்றும் 12 வயது புதல்வர்களை கொலை செய்த தந்தை தற்கொலை செய்து கொண்டதாக ஒட்டுவா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யுக்ரைனில் நேற்று ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் 12 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 40 பேர் காயமடைந்தனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
6: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க
7: மகிழ்ச்சியடையும்
8: சிஎம்ஆர் தமிழ்.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். புதிய நாளொன்று பிறந்திருக்கிறது. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 30 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த ஜூன் மாதத்தின் கடைசி நாள் நாளை ஜூலை 1 கிட்டத்தட்ட 6 இந்த வருடத்திலே நாங்கள் இன்றோடு கடந்துவிடப் போகிறோம். 7 மாதம் நாளை பிறக்க இருக்கிறது. ஜூன் மாதம் 30 இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூன் 30 பிறந்த நாள், திருமண நாள். கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். டொரண்டோ பெருமாகத்தில் 23°C இருக்கிறது. 26°C உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 5 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இரவு பொழுது 19°C குறைவடையும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளைய பகல் பொழுதும் சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள். சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் மதிய பொழுது என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய அதிகூடிய வெப்பநிலை 33°C இருந்தாலும் 42°C உணரப்படும். ஒரேஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது கூடுதலுக்கான வெப்பம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வெளியில் செல்பவர்கள் அதற்கேற்றவாறு நீங்கள் ஆடைகள் அணிந்து செல்லுங்கள். அதைவிட குறிப்பாக குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நீங்கள் வாகனத்திலிருந்து கூட்டி செல்ல வேண்டும். அதாவது நீண்ட நேரம் வாகனம் தடுத்து நிற்கப் போகிறது என்று சொன்னால் அந்த வாகனத்துக்குள் நீங்கள் தற்செயலாக மறந்தாவது விட்டு செல்ல வேண்டாம். கூடுதலான வெப்பநிலை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடிமுழக்கத்தோடு மழை பெய்யும் நேரத்திலே 30°50 km வரையிலான வேகத்திலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுதும் 26°C இருக்கும். இரவு பொழுதும் சில இடங்களில் லேசான மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. புதன்கிழமை 35°C இருக்கும். 35°C இருந்தாலும் உணர்நிலை இன்னும் கூடுதலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 24°C குறைவடைந்து செவ்வாய்க்கிழமையும் 35°C, வெள்ளிக்கிழமையும் அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை 33, நாளை புதன்கிழமை 35, வியாழக்கிழமை 35, வெள்ளிக்கிழமை 34, பின்பு 32-30 குறைய போகிறது. ஆனால் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் அனைத்து நாட்களுமே காணப்படுகின்றன. சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்தாலும் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. சரி, அது அப்படியே விட்டுவிடுவோம். ஆனால் இன்று ஒரேஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதி உயர் வெப்பநிலை. நேர்கள் பாடலை தொடர்ந்து உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியினை கேட்கலாம். உலகம் சுற்றுவன் வாலிபன் நிகழ்ச்சியினை தொடர்ந்து 3 இன்றைய நட்சத்திரம். 3:30 ராகம் தாளம் பாலிவி தப்பு தாளங்க நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து ரியோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 வரை வைகறை வசந்த ஒலிபரப்பாகும். 6 9 வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க சுவேதா மோகன் பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களோடு நாங்கள் உலகம் சுற்றி வரப்போகிறோம். சிவானி, அது யார்? அது திரைப்படத்தின் பெயர்.

0: இதய வருடம் இனிமையான பாடல்கள் 101.3. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 5753 Lotus Funeral and Cremation.com.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
0: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள், 101.3.
5: நேரம் 1:14 நிமிடம். சீமார் தமிழ்ல நீங்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்காக தரவுகள் தரப்படும், அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு அது எந்த ஊர் என்பதனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஊரை கண்டுபிடித்தீர்கள் சொன்னால் அந்த ஊரின் சிறப்பு பற்றி உங்களுக்கு தெரிந்து பற்றி மற்ற நேர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அந்த ஊரில் பிறந்தவர்கள், அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள், அந்த ஊரின் பிரதான தொழில் என்ன தொழிலாக இருக்கிறது, அல்லது அந்த ஊரிலே இருக்கின்ற ஆலயங்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், இப்படியான ஆலயங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்து பற்றி பரிமாறிக்கொள்ளலாம். அல்லது அந்த ஊரில் ஏதாவது சிறப்பான விடயங்கள் நடைபெறுகின்றனவா, அல்லது வருடாபுரம் ஏதாவது சிறப்புகள் இருக்கின்றனவா, இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், அந்த ஊரை பற்றி, அந்த ஊரில் உள்ளவர்களை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தால் நீங்கள் அவற்றை மற்ற நேர்களோடு பரிமாறுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் உலகம் சுற்றும் வாலிபன். உங்களுக்கான தரவுகளோடு இப்பொழுது நாங்கள் முதலாவது ஊருக்கான தரவு, இலங்கை யாழ்ப்பாண குடாநாட்டிலே பருத்தித்துறைக்கு அருகில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிராமம் இதுவாகும். இலங்கையின் யாழ்ப்பாண குடாநாட்டிலே பருத்துறைக்கு அருகிலே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிராமமாகும். இங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு இந்து ஆலயம் ஒன்று இருக்கிறது. தமிழ் மன்னர்கள் காலத்து தொல்பொருள் பழம் காலத்து அந்த காலத்திலிருந்து ஒரு பிரசித்தி பெற்றதாக இந்த இடம் இருக்கிறது. இது ஒரு பழமையான பிரசித்தி பெற்ற திருமால் ஆலயம் இங்கே அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். குறிப்பாக யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகளின் சிங்கநகர் தலைநகரம் இதுவாக இருந்திருக்கிறது என்று சொல்லி பல ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். 416-513-0055 இலங்கையின் யாழ்ப்பாண குடாநிலத்தை பருத்துறைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிராமமாகும். இது புகழ்பெற்ற ஒரு ஆலயம் இங்கே இருக்கிறது. தமிழர்கள் மன்னர் காலம் தொடக்கம் தொல்பொருள் ஆராய்ச்சி காலத்திலே இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது எந்த ஒரு 416-593-0055 பாடல் சோதனைகளை சந்திக்கப் போகிறோம். ஹரிச்சரன் பாடுகின்ற பாடல், ஹரிச்சரன் 18 வயதிலே பாடிய பாடல். ஹரிச்சரன் 18 வயதிலே திரைப்படத்திலிருந்து பாடிய பாடல். சற்று குழம்பி விட்டது எனக்கே.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: சிஎம்ஆர் தமிழசம் 101.3.
2: நேரம் 1:23. சிஎம்ஆர் தமிழகத்தில் நீங்கள் உலகம் சுற்றும் வாலிபர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், வெண்பா.
2: வெண்பா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: அள்ளிபுரம் ஆழ்வார் இருக்கிற இடம். இது சிங்க நகர் சொல்றது.
2: வள்ளிபுரம், வள்ளிபுரம் ஆழ்வார் இருக்கின்ற இடம். வள்ளிபுரம் ஆழ்வார் இருக்கின்ற இடம் என்று சொல்லுகிறேன். அது என்ன வள்ளிபுரம் ஆழ்வார் என்றால்? ஓ, கோயிலின் பெயர். நான் நினைச்சேன் யாரோ ஒருவர் அங்கே இருக்கிறார் அங்கம்னு சொல்லி குறிப்பிட்ட ஒருவரை சொல்லுகிறீர்கள் என்று வைத்தேன். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும் நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைபெயர் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
2: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: ஆமாம், இது வள்ளிபுரம் தான்.
2: வள்ளிபுரம் தான்.
4: ஆமாம், சிலர் அந்த கோவில் என்ற பெயரையும் சேர்த்து வள்ளிபுர கோவில்.
2: வள்ளிபுர கோவில், ஓஹோ,
4: அந்த ஊரே அப்படி சொல்லுவாங்க.
2: ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலோ அது?
4: ஆமாம், அது இப்போ பொன்னாலையில் இருக்கும் வரதராஜ பெருமாள் கோவில் போல இது ஒரு வள்ளிபுர ஆழ்வார் கோவில்.
2: ஓஹோ,
4: ஆமாம், அதாவது விஷ்ணு
2: விஷ்ணு ஆலயம்
4: சம்பந்தப்பட்ட ஆலயம். இது இதற்கு அண்மையிலே கற்கோவளம், புரவலி, துண்ணாலை போன்ற
2: ஊர்கள்
4: இருக்கு. ஆமாம், நல்ல வெண்மை நிறமான கடற்கரை கொண்ட மண் திருட்டிகளையும்
2: கொண்ட ஒரு ஊராக இருக்கிறது. சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி.
2: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சாந்தி.
2: சாந்தி சொல்லுங்கள்.
5: வள்ளிபுரம்.
2: வள்ளிபுரம் தான் என்று சொல்லுகிறீர்களா? வள்ளிபுரம், அதாவது ஆழ்வார் கோவில் இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள் நேயர்கள். நீங்களும் அதை போயிருக்கிறீர்களா அந்த பக்கம்? வள்ளிபுர கோயில் திருவிழாவுக்கு எல்லாம் கூடுதலாக பல ஊர்கள் இருந்தெல்லாம் அங்கே போய் பொங்கல் வைப்பார்கள். அப்படியோ?
5: புதுசா
2: ஜெயந்தியும் வருகிறார் என்று சொல்லல தானே, பல அவதாரங்கள் எடுப்பவர் தானே. சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள்.
6: ஆமாம், இது வள்ளிபுரம், வள்ளிபுரம் ஆழ்வார் தான். நாங்கள் அந்த அந்த அந்த சந்தனம் வந்து கட்டையில் தான் அரைஞ்சி போடுறோம். அந்த வெள்ளை நாமம் மாதிரி தான் போடுறது.
2: எங்கே பூசுறது?
6: நாமம் மாதிரி தான் அந்த சந்தனம்.
2: ஓ, நாமம் மாதிரி சந்தனத்தை பூசுவார்களா?
6: ஆமாம், நாமம் தான் அந்த இது மாதிரி அரைச்சி பூ.
2: நான் நினைக்கிறேன் பொட்டு மாதிரி வைத்தால் குறையத்தானே இருக்குது. இது மிஞ்சின எல்லாத்தையும் அப்படியே நாமா போட்டுருவார்களோ நெட்டியிலே?
6: அப்படியே வந்து வைக்கிறேன். இல்லை, அந்த பொட்டு மாதிரி தான் வைக்கிற, பொட்டு மாதிரி தான் வந்து வைக்கிறதா, அதை பில்லையா தான் இருக்கும். அது இந்த நாமம் மாதிரி.
2: ஓ,
6: அந்த இது அரைச்சி கட்டையில அரைச்சித்தான் அதை பூசுவாரு. மற்றது அந்த கடல் தீர்த்தம் வந்து வல்றவாள் வாழ்வுக்க அந்த திருவிழா முடிஞ்சு இந்த கடல் தீர்த்தம் வந்து சிறப்பா இருக்கு. அது இரவு தான் நடக்கும். அந்த கடல் தீர்த்தம் வந்து அது அந்த
2: இங்காலே இந்த ஊர்களில் இருந்து போனவர்கள் எல்லாம் வேற தீர்த்தம் இறந்துவார்கள் அந்த சமயத்திலே. அப்படி சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன. அசம்பாவிதமான சம்பவங்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் இருக்கின்றன.
6: ஆமா, அப்படி அந்த அது எங்கால் நடக்கிறது. ஆனால் அதுக்கு கிட்ட அந்த நாவல் காடுகள்ல சிறப்பா, அந்த நாவல் பழம் காலங்கள்ல சிறப்பான நாவல் பழங்கள் எல்லாம், சுவையான நாவல் பழங்கள் எல்லாம் அங்கே இருந்துதான் சந்தைகளுக்கு சந்தைப்படுத்தப்படும்.
2: சரி, அந்த சிறப்பும் கொண்ட ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். நன்றி தேவகுமார். நன்றி தேவகுமார். தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைத்த உடன் தூங்கிவிட்டாரா? அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
7: வணக்கம் சந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
2: மகிழ்ச்சியாக இருக்கிறோம். யார் பேசுகிறீர்கள்?
7: மாறன்.
2: நீண்ட காலத்துக்கு பிறகு பேசுகிறோம். மாறன் இந்த நேரத்தில் வரமாட்டாரே. அங்கே மடத்தில் அதாவது முதல் நாளே சில பேர் சென்று அந்த மடத்தில் தங்கியிருந்து பொங்கல் வைப்பது. அவன் நானும் ஒரு முறை போயிருக்கிறேன் என்று ஒரு ஞாபகம் இருக்கிறது வல்லிபுர கோயிலுக்கு. அந்த அந்த எந்த காலத்தில் நடைபெறுகிறது? அதாவது மே மாதத்தில் நடைபெறுகிறதா? இப்பொழுதெல்லாம் புனருத்தானம் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த ஆலயம்? நிச்சயமாக நீங்கள் சொன்னவற்றை கேட்கும் பொழுது இப்பொழுது பலர், நான் உட்பட பலருமே அந்த ஆலயத்துக்கு மீண்டும் ஒரு முறை, நான் சிறு வயதிலே போனதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இவ்வளவு விவரங்கள் தெரியவில்லை. சரி, இனி இலங்கைக்கு போயிருந்தால் நிச்சயமாக ஒரு பள்ளிபுர கோயிலுக்கும்
7: ஒரு ரெண்டு கிழமை நான் கோயில போயிட்டு அருமையா இருந்தது. அது போய் ஒவ்வொரு வருஷம் போகணும்னு ஆசை.
2: இப்பொழுது போய் விடுமுறை என்றபடியால் அங்கே நிற்கிறார்களா? சரி, பார்ப்போம். நன்றி, இவ்வளவு நிறைய தகவல்களை தந்திருக்கிறீர்கள் வள்ளிபுரம் பற்றி. நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு. நம்பினோர் கைவிடப்படார். கூடுதலான பயனை தரும்.
8: பொருளாதாரத்துக்கு திருப்பதி வெங்கடேஸ்வரர் நிறைய பேரும் ஒரு சிறந்த ஒரு ஆளு.
2: நன்றி, சரி, நன்றி மாறன். சரி, மாறனை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்பு. வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள்.
9: வள்ளிபுரத்தை பற்றி கேட்டு, நான் கோவிந்தராயன் வந்த முட்டம் வள்ளிபுரத்துக்கு போனோம். நாங்கள் முண்டச்சிவாக்கள். அங்கே போனால் அந்த மலை சுற்றி மழை வீய போது அந்த நிகழ்ச்சி நடக்க அந்த பாட்டை பாடுறோம் மழை நின்று. அது நான்
2: ஆமாம், வள்ளிபுர கோயில் திருவிழாவுக்கு கூடுதலாக தென்னிந்தியாவிலிருந்து பல கலைஞர்கள் பாடகர்கள் குறிப்பாக வர்றவர்கள் இருக்கிற
9: அப்போ கோவிந்தராயன் அது அந்த நாங்கள் கொடிகாவத்திலிருந்து நடந்து கொண்டு நாங்கள்
2: வாகனம்
9: கொண்டு போயலாம்
2: அந்த வந்து
9: நாங்கள் நடந்து போனாங்க.
2: சரி, அந்த தகவலையும் பரிமாறிக்கொண்டவைக்கு நன்றி.
9: நன்றி
2: நன்றி. ஆமாம், வள்ளிபுரம் என்பது மிக சரியான பதில். இலங்கை யாழ்ப்பாணக்கூட நாட்டில் பருத்துறைக்கு அருகில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் வள்ளிபுரம். இது புகழ்பெற்ற வள்ளிபுர ஆழ்வார் கோவில். தமிழ் மன்னர்கள் காலத்து தொல்பொருள் மற்றும் பழங்கால வள்ளிபுர பொற்சாசனம் ஆகியவற்றுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. இந்த வள்ளிபுரம் பொற்சாசனம் இப்பொழுது அங்கே தலைநகரில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வள்ளிபுர ஆழ்வார் கோவில் இந்த பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற விஷ்ணு திருமால் ஆலயம் என்று தெரிவிக்கப்படுகிறது. வள்ளிபுர பொற்சாசனம் இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட இந்த தங்கம் மற்றும் செப்பேடு சாசனம் தமிழ் மன்னபன் பசபன் கிறிஸ்துக்கு பின் 2nd century காலத்தை சேர்ந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ள இது தமிழ் மக்களின் தொன்மையை பறைசாற்றும் முக்கிய வரலாற்று ஆவணமாகும். அதாவது தமிழுக்கு முன்பே இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் அதன் மூலம்தான் தமிழ் எழுத்து என்று அது உறுதி செய்யப்படுகிறது. புத்தர் சிலை வள்ளிபுர பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பழங்காலத்து புத்தர் சிலை ஒன்று தற்பொழுது தாய்லாந்து நாட்டின் பேங்காக் நகரில் உள்ள மாபிள் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஆந்திர மாநில அமராவதி கலை மரபை சேர்ந்தது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகளின் சிங்க நகர தலைநகரம் வள்ளிபுரமாக இருந்திருக்கலாம் என பல ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈழத்தை பாலி நூல்கள் கூறும் அந்த விஜயன் என்ற கற்பனை கதாபாத்திரத்தின் புனைவு அந்த அரசனுக்கு முன்னரே ஆட்சி புரிந்த சேந்தன்மாறன் என்ற பாண்டியவேந்தரின் காலத்திலே இந்த அரசன் வெளியிட்ட ஒரு நாணயம் ஒன்றை சிங்கள வரலாற்று ஆவலர் ஒருவர் கண்டுபிடித்து அதில் எழுதியுள்ளது ராணா சினதி நாமா என்ற பாதக எழுத்துக்கள் என அவர் தவறாக படித்ததோடு அதனை தனது வலைப்பூவிலே வலைத்தளத்தில் கூட வெளியிட்டிருந்தார். இதனை கண்ணுற்ற தென்காசி சுப்பிரமணியன் என்ற வரலாற்று ஆய்வாளர் அதனை சரியான முறையில் ஆய்வு செய்து அதில் எழுதியுள்ளது சேந்தன் மாறன் என்பதனை கண்டுகொண்டார். எனவே யார் அந்த சேந்தன் மாறன் என ஆய்வுக்குட்படுத்திய பொழுதுதான் இந்த நாணயத்தின் காலம் கிறிஸ்துக்கு முன் 6th century என்பதை அவர் கண்டுகொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனெனில் அந்த நாணய எழுத்துக்களில் தமிழுக்கு மட்டுமே உரிய சிறப்பு எழுத்துக்களை கொண்டிருந்ததோடு அவை சமண மதத்தோடு வளந்தமிழக பகுதியில் நுழைந்த பாதக மொழிக்கு உரியது அல்லாத எழுத்துக்களை கொண்டு விளங்காமல் அவை தமிழ் மொழியை அந்த பாதக மொழியோடு இருந்து வேறுபடுத்தி காட்டும் தமிழுக்கு மட்டுமே உரித்தான ர ந ஆகிய எழுத்துக்களை கொண்டிருந்தமையே அதற்கு காரணமாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாணயத்தின் பின்புறம் பாண்டியர்களுடைய குலக்குறியீடான கெண்டை மீன் பொறிக்கப்பட்டிருந்ததாலும் அந்த நாணயத்தில் உள்ள மாறன் என்ற பெயர் இந்த நாணயத்துக்குரிய சங்ககால பகுதியில் பாண்டிய வேந்தருக்குரியதாக இருந்தமையாலும் அதில் எழுதப்பட்டிருந்தது சேந்தன் மாறன் என்ற பாண்டிய வேந்தனின் பேரை என அவர் உறுதிப்படுத்தியிருந்தமை காரணமாக அந்த அரசனை பற்றிய தேடலில்தான் அந்த அரசன் பற்றிய மகாவம்சத்தின் 15th நிகழ்வான மகா விகாரை பற்றிய பாடல்களில் இந்த சேந்தன் மாறன் என்ற தமிழ் பெயர் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நீளமான ஒரு வரலாறு இருக்கிறது, அது அவற்றை படிக்க வேண்டும். சரி, நேரமும் 1:37 சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேசிவிட்டோம்.
10: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சுனா
11: பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
12: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
13: 416-268-0155.
2: ரெண்டு பேரும் பாகத்திலே இப்பொழுது 23 செல்சியஸாக இருக்கிறது. 26 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 3 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 செல்சியஸாக குறையும் வேளையிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 33 செல்சியஸ், 42 செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளியுடன் முகில் குட்டம் இணைந்து காணப்படும். மதிய பொழுதிலே இடிமுழக்கத்தோடு சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வேளையிலே 30-50 km வரையிலான வேகத்தில் வீசும் காற்று என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு ஒரேஞ்ச் நிற அதி உயர் வெப்பநிலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 26 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. தொடர்ந்து புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 30% புதன்கிழமை 35 செல்சியஸ் சூரியனுடன் மகிழ் குட்டம் இணைந்து காணப்படும். வியாழக்கிழமை 35 செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 34, சனிக்கிழமை 32, ஞாயிற்றுக்கிழமை 30 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 24 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கிறது. உலகம் சுற்றும் வலுவின் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
14: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
15: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
16: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
17: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
18: தமிழை இங்கு கொட்டி தீரா,
17: ஆண்ட்ரியா,
18: ஓ சொல்றியா
17: July 4, Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca.
19: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 1:41 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாதிப்பு ஊர் கண்டுபிடிக்க நிகழ்ச்சி. அடுத்த ஊருக்கான தரவு, இது இலங்கையின் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது இந்த பிரதேச செயலாளர் பிரிவும் இந்த பேரிலே தான் இருக்கிறது. ஊரின் பேர் மதுதான் பிரதேச செயலாளர் பிரிவும் இதுதான். இது பரந்தனுக்கு கிழக்கே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது இலங்கையின் வடமாகாணத்திலே கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். பிரதேச செயலாளர் பிரிவும் இதுதான். பரந்தனுக்கு கிழக்கே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இதைவிட இந்த பகுதியிலே கூடுதலாக விவசாயம் தான் முக்கிய தொழிலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாடல் தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். மின்மினி பாடுகின்றார், மனசை தொடு திரைப்படத்தில் இருந்து பாடல் நடிக்கிறது.

0: வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-94-94.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: நேர மறுபடி 50 நிமிடம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: இது முரசு மோட்டை அல்லது கண்டாவளையா இருக்கலாம்.
0: முரசு மோட்டை கண்டாவளை. ஏன் முரசு மோட்டை கண்டாவளை?
1: பரந்தனக்கு கிழக்கே 15 கிலோமீட்டர் என்று குறிப்பிட்டீர்கள் இல்லையா? அப்படி பார்த்தால் முரசு மோட்டையா இருக்கலாம். ஆனால் பிரதி செயலாளர் தெரியும் கண்டாவளை என்றுதான் இருக்கிறது அந்த பகுதியில், முரசு மோட்டை என்று இல்லை. ஆமா,
0: அதாவது நான் சொல்லியிருந்தேன் இலங்கையின் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இது அதே பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கிறது.
1: அதாவது அந்த பகுதி பிரதேச செயலாளர் பிரிவு கண்டாவளை.
0: பதிலாக இருக்கலாம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அடுத்து நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்,
0: சாந்தி சொல்லுங்கள்.
2: கண்டாவளை.
0: கண்டாவளை தானா?
2: ஆமா.
0: 15 கிலோமீட்டர் வைத்து கண்டாவளை என்று சொல்லுகிறீர்களா?
2: ஆமா.
0: சரி, பார்ப்போம் அது கண்டாவளை தானா என்று. நன்றி. முரசு மோட்டை கண்டாவளை என்று சொல்லி சொல்லியிருந்தார் ராஜபுரம், பின் கண்டாவளை என்று சொல்லியிருக்கா. சரி, அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம்,
0: பின்பா சொல்லுங்கள்.
3: எனக்கும் ராஜவர்மா சேம் டவுட் இருந்தது, முரசு மூட்டையோ கண்டாவளையோ. முரசு மூட்டை 14 கிலோமீட்டர் நடக்குது, மற்றது கண்டாவளை தான். அந்த கண்டாவளை பிரதேசத்தில் இருக்குது, ஆனால் வழியா கண்டாவளை.
0: 13-14 முரசு மூட்டை.
3: 14 நடக்கும் முரசு மூட்டை.
0: கண்டாவளை.
3: கண்டாவளை 15.
0: அப்ப நான் 15 சொல்லியிருந்தேன் போல் தெரிகிறது. ஆமாம், அப்படியே கண்டாவளை தான்.
3: ஆமாம்,
0: கண்டாவளை என்று சொல்கிறீர்கள். சரி, கண்டாவளை காணாவிட்டால் என்ன போதிரியா. சரி, பார்ப்போம். ஆடுதுறையில் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
4: கண்டாவளை.
0: கண்டாவளை தான்.
4: கண்டாவளை பிரதேசத்துக்கு இருக்குது. நீங்க சொன்னீங்க அந்த அதே பிரதேச பேர்ல தான் அது இருக்கு,
0: இருக்கிற என்று சொல்லி அதுபடி அதுதான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி,
4: நன்றி.
0: ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போன்று அது கண்டாவளை என்பது மிகச் சரியாக இருப்பது. இலங்கை விடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற கிராமமாகும். இது கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. இது பரந்தனுக்கு கிழக்கே சுமார்

0: கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது. இங்கே பொதுமக்களின் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலே காணி நடமாடும் சேவைகள் கண்டாவளை பிரதிசதத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உம்மையாள்புரம் போன்ற பகுதிகளில் மாபெரும் மரநடுகை திட்டங்களையும் முன்னெடுக்கப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முன்பு இந்த பகுதியிலே கால்நடைக்கேற்ப விவசாயத்தை மேம்படுத்தும் நோக்கிலே புதிய விவசாய சமூக பண்ணைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கண்டாவளை பகுதியில் அமைந்துள்ள புதிய சமூக பண்ணை மற்றும் அதன் சூழலை பற்றிய பல காணொலிகள் கூட இணையதளத்தில் வெளியாகி இருந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே கண்டாவளை என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சரி, கண்டாவளையை பற்றி நாங்கள் தெரிந்திருக்கிறோம். இப்பொழுது நேயர்களுக்கான அடுத்த ஊருக்கான தரவு விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக வரும்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
0: நேரம் ஒருமுறை 54 உடன் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். CMR தமிழ் FM நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அடுத்த ஊருக்கான தரவை பார்ப்போம். இந்த ஊரை பற்றி முன்பு ஒரு முறை பேசியிருக்கிறோம் என்ற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அண்மையிலேயோ அல்லது நீண்ட காலத்துக்கு முதலோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இலங்கையின் வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பகுதியாகும். குறிப்பாக கல்வி மற்றும் ஆன்மீக சிறப்புக்கு பெயர் பெற்ற இடமாக இந்த இடம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் வடமாகாணத்திலே வவுனியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பகுதி என்று தெரிவிக்கப்படுகிறது. சிறப்பு அம்சங்கள் என்று பார்க்கும்பொழுது இங்கே ஒரு பெண்கள் மகாவித்தியாலயம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேசிய பாடசாலை இந்த பாடசாலை என்று தெரிவிக்கப்படுகிறது. 1890ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி இந்த பகுதியை தலைசிறந்த பெண்கள் நிலையமாகவும் விளங்கி பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அங்கே ஒரு ஞானபைரவர் கோவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது வவுனியா நகர பகுதியிலே கிட்டத்தட்ட ஓமந்தை, குருமன்காடு போன்ற பகுதிகளுக்கு மிக அருகிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஊராக இருக்கிறது. உண்மையிலே இதை பற்றி பேசினோம் போல் ஞாபகம் ஒன்று இருக்கிறதான். சரி, பார்ப்போம். இதை வைத்துக்கொண்டு உங்களால் அதை கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். அருகிலுள்ள ஊர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த வவுனியா நகர பகுதியிலே ஓமந்தை குருமன்காடுக்கு அருகிலே இருக்கிறது இந்த இடம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 416-5-1-3-0-0-5-5 எங்கே புகழ்பெற்ற ஒரு மகளிர் கல்லூரி இருக்கிறது. இதை விட ஒரு ஞானபயிர்வல் ஆலயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். ஹரி ராகவேந்திரா சிமை பாடுகின்ற பாடல் இது. 1000 விளக்கு தொகுதியிலிருந்து பாடுகிறார்கள். 1000 விளக்கிலிருந்து பாடுகிறார்கள்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். டெத்வா புயலால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட இறால் பண்ணையாளர்களுக்கு நிதியுதவிக்கு ஆலோசனைகள் காசோலைகளை நீரியல் மற்றும் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வழங்கினார். கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் துணை ஆயர் அருட்தந்தை அன்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் யாழ்மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரசின் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் பாரதிய ஜனதாவின் அருண் சுக் உட்பட்ட 8 பேர் மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் பதவியேற்றனர். ஒட்டுவாவில் 7 மற்றும் 12 வயது புதல்வர்களை கொலை செய்த தந்தையும் தற்கொலை செய்து கொண்டதாக ஒட்டுவா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியின் வடக்கில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். துப்பாக்கிதாரி உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 2:03 தொடர்பாகத்தில் 23 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டம் என்று காணப்படுகிறது. 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று ஓய்ந்திருக்கிறது. அதிகாரப்பொழுது 19 பாகை செல்சியஸாக இருக்கும். 40% முடிவிலக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள். இன்றைய பகல்பொழுது 33 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 42 பாகை செல்சியஸாக உணரப்படும். சூரியோடியுடன் முகில் குற்றம் இன்று காணப்படும். இடிவிலக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள். மதிய பொழுதிலே 40% அந்த வேளையிலே காற்று 30-50 கிலோமீட்டர் வரையிலான பகுதியிலே வீசும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரேஞ்ச் நிற வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை புதன்கிழமை 35 பாகை செல்சியஸ். எப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளப்படும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்?
1: திரைப்படமா?
0: குழம்பில்லை,
1: திரைப்படம். சரி,
0: இன்று திங்கக்கிழமை, என்றபடியால் இந்த ஊர்
1: ரம்பக்குளம்.
0: குழம்பில்லை, ரம்பை குளமா?
1: குளம். அதில் அது பாடசாலை வந்து விளையாட்டு போட்டியிலும் சிறந்த சாதனை
0: அடைக்கிறது. ரம்பை என்று வேண்டியதை திரைப்படம் என்று நினைத்து விடணும். ரம்பா என்று ரம்பை குளமாக விட்டுடுது தெரியவில்லை. சரி, ஏதோ ஞாபகம் வரதியாக போய்விட்டது. சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் எல்லோருக்குமே வல்லாரை சாப்பிட சொல்லி இப்போ நான் வல்லாரை சாப்பிடணும் போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். நன்றி, நன்றி. அடுத்து நிகழ்த்தது இப்போ வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
2: ரம்பைக்குளம்.
0: ரம்பைக்குளம் தான் என்று சொல்லுகிறீர்கள். இதை பற்றி நீங்கள் ரம்பைக்குளம் என்று சொல்லுகிறீர்கள்.
2: நீங்க சொன்னீங்க, அதுல வந்து 1890 ஒரு பாடசாலை மற்றும் ஆன்மீக கல்வியோட தொடர்ந்து ஒரு ஊர்.
0: எனவே பழமை வாய்ந்த கல்லூரி என்றபடியால் அது ரம்பை குளத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி,
0: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் சங்கர் கலைக்கிறேன்.
0: யாரு? கங்காவா?
3: சங்கர், சங்கர்.
0: சங்கர் சொல்லுங்களா.
3: நீங்க சொன்ன தரவுகள்ல ரெண்டு வந்து பிள்ளையானது, ஒன்றுதான் அது சரி. ரம்பகுளம் தான் மகளிர் பாடசாலை உள்ளது. குருமன்காடு வீரபா மென்னாரோட்டு பக்கத்துல இருக்குது. ஓமந்த வேற இடத்துல இருக்குது. இது வந்து திருவண்ணாமலை போற பாதையில இருக்கிறதா ரம்பகுளம்.
0: அதாவது ஓமந்தை, குருமன்காடு, வைரவ புளியங்குளம் போன்ற முக்கிய பகுதிகளுக்கு மிக அருகிலே ரம்பைக்குளம் அமைந்திருக்கிற என்று தெரிவித்திருக்க.
3: ஓமந்தைக்கு அருகில் இல்லை, ஓமந்தை வந்து யாழ்ப்பாணம் பக்கம் போற பக்கத்துல இருக்குது, புளியங்குளத்துக்கு அண்மையா.
0: நீங்க எந்த இடம் சங்கர்?
3: நாங்கள் யாழ்ப்பாணம், பட் நாங்கள் வவுனியால இருந்து நாங்கள் தெரியும்.
0: ஆஹா, எனவே அது உறுதியாக தெரியும் என்று சொல்லுகிறீர்கள். ஓமந்தைக்கு அருகில் இல்லை, குருமன் காட்டுக்கு அருகிலும் இல்லை.
3: ஓமந்தை என்பது, ஓமந்தை என்பது கிழக வடக்கு பக்கமாக போற பக்கம். இது வந்து திருவண்ணாமலைக்கு போற பாது.
0: சரி, ஆனால் ரம்பைக்குளம் என்பது மிக சரியான பதில். சரி, நன்றி சங்கர், அந்த தகவலையும் அந்த திருத்தத்தையும் தந்தபைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி,
0: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: ஆமாம், பெண்கள் தேசிய பாடசாலை இருப்பது ரம்பைக்குளத்திலே
0: தான்.
4: அதனுடன் கூட இன்னொரு விடயம், கடந்த கேள்வியின் போது அது முரசு மோட்டையா கண்டாவளையா என்ற ஒரு சந்தேகம் இருந்தபடியால் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடவில்லை. கண்டாவளை என்பதுதான் பதில் போன கேள்விக்கு.
0: ஆமாம்,
4: கண்டாவளை வந்து நம்முடைய போராட்டத்துக்கு பெரிய தளபதிகளை தந்த ஒரு மண். பிரிகேடியர் தீவன், அடுத்து அவருடைய சகோதரர் மேஜர் கில்மன், அடுத்தது தென்மராட்சி பொறுப்பாளராக இருந்த மேஜர் கேடில், மூவருமே கண்டாவளையை சேர்ந்தவர்.
0: மேஜர் தீபன் என்பது அண்மையிலே அவருடைய புத்தகம் வெளியிடப்பட்டது, அந்த மேஜர் தீபன் தானா?
4: ஆமாம், பிரிகேடியர் தீபன்.
0: பிரிகேடியர், ஆமாம், தீபன்,
4: பிரிகேடியர் தீபன்.
0: ஆமாம், பிரிகேடியர் தீபன் அவருடைய புத்தகம் தான் இப்படி சென்ற மாதம் வெளியிடப்பட்டது. அவருடைய வரலாறு, அவரோடு சேர்த்து அவருடைய தோழர்கள், அவருடைய வரலாறு.
4: நாவல்குழி வடிவத்தில் வீரச்சாவடைந்த மேஜர் கேடில்ஸும் கண்டாவளையை சேர்ந்தவர். நன்றி,
0: நன்றி. அந்த தகவலையும் மேலதிகமாக சேர்த்துக் கொண்டதுக்கு நன்றி ராஜபர்மன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
5: ஆமா, இது ரம்பாக்குளம் தான். ரம்பாக்குளம் தான் நீங்கள் ஞான வயது வேறு ஆலயம் இருக்கிறது, மற்றது அந்த
0: பாடசாலை. சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. சரி பார்ப்போம். அது ரம்பைக்குளம் என்றிருப்பது சரியானதாக சொல்லியிருக்கிறார்கள். சரி பார்ப்போம். ரம்பைக்குளம் பற்றி ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்றுதான் இலங்கை வட மாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான பகுதியாகும். இந்த பகுதி குறிப்பாக கல்வி மற்றும் ஆன்மீக சிறப்புகளுக்கு பெயர் பெற்றது. அதைத்தான் ரம்பைக்குளம் பெண்கள் பக்காபித்தியால் இந்த பகுதியில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேசிய பாடசாலை. 1890களிலே தொடங்கப்பட்ட இந்த பள்ளியிலே தலைசிறந்த பெண்கள் கல்வி நிலையமாக விளங்கி வருகிறது. அதோடு ரம்பைக்குளம் ஞானபயிர் பகுதி இந்த பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மற்றும் பழமையான ஆன்மீக திருத்தலம் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்பைக்குளம் பெண்கள் மகா வித்தியாலயம் பற்றி கூடுதலான தகவல் என்று பார்க்கும்பொழுது வவுனியா மாவட்டம் வவுனியா தென்கல்வி வலயத்தில் அமைந்திருக்கிற பெண்கள் பாடசாலை ஒன்றாக இது ஒரு தேசிய பாடசாலை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதிலே இந்த பாடசாலை வணக்கத்துக்குரிய சகோதரி மேரி ஜோஸ்பின் அதிபராகவும் திருமதி ஸ்ரீஸ்காந்தராஜ் என்பவர்ப்பு அதிபராகவும் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எந்த காலகட்டத்தில் என்பது குறிப்பிடப்படவில்லை. இந்த பாடசாலை கிட்டத்தட்ட 84 ஆசிரியர்கள் கடமை புரிவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே அது ரம்பைக்குளம் என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.
6: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் மேலும் விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
6: இட்டோபிகோ
7: 416-746-2742.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

உலகம் சுற்றும் பாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. சரி, உங்களுக்கான அடுத்த ஊருக்கான தரவு. அடுத்த ஊருக்கு நாங்கள் கடல் கடந்து செல்ல போகின்றோம். இது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள அதே மாவட்டத்தில் இருக்கின்ற அதே ஊர். இது ஒரு முதல்நிலை நகராட்சி என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தின் தலைநகரம் இதுதான். இது சென்னையின் புறநகர் பகுதியாகும். ரெண்டாயிரத்தி 2019 ஜூலை மாதம் 18ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு முதல் நிலை நகராட்சியும் இதுதான். மாவட்டமும் இதுதான், முதல் நகராட்சியும் இதுதான். அந்த மாவட்டத்தின் தலைநகரும் இந்த இடம்தான், ஒரே இடம்தான். இது சென்னைக்கு தென்மேற்கே 60 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 37 மைல் தொலைவிலே அமைந்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை 45 இது அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையின் நகரின் நுழைவாயிலான மீனம்பாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர் தொலைவிலே இது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை வெற்றிக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிந்தது. இது மாநில தலைநகரான சென்னைக்கு தென்மேற்கே 80 கிலோமீட்டர் தூரத்திலே 37 மைல் தொலைவிலே தேசிய நெடுஞ்சாலை 45 அமைந்திருக்கிறது. சென்னை நகரின் நுழைவாயிலான மீனம்பாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாடல் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். ஸ்ரீனி பத்மலதா பாடுகின்ற பாடல் ஆண்மை தவறில் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது. பாடலை தொடர்ந்து நீங்களை சந்திக்கலாம்.

0: தமிழ் FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் டாட் கிளிக்கூட் டாட் சிஏ பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3
1: நேரம் 2:21 CMR தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான்
1: சாந்தி. சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
2: செங்கல்பட்டு.
1: செங்கல்பட்டு என்ன உடைந்தது? செங்கல்பட்டு என்ற இடம் என்று சொல்லுகிறீர்கள். சரி சரி, நான் நினைத்து செங்கல்பட்டு என்று ஏதோ தொடர்ந்து ஏதோ சொல்ல போறீர்களாகும், செங்கல்பட்டு ஏதோ உடைந்து விட்டது என்று சொல்லி. சரி பார்ப்போம், இடத்தின் பெயர் அது செங்கல்பட்டு என்று சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கி அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நாட்டியா இருக்கிறது, எப்படி சும்மா?
1: மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ராகு. நன்றி, சொல்லுங்கள் ராகு, எந்த ஊர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: அதாவது இந்த இடத்துல வந்து நீர்நிலைகள் செங்கல் நீர் பூக்கள் நிறைய இருந்தனவாம். செங்கல் நீர்பட்டு என்று கூறப்பட்ட ஊர் பிற்காலத்தில் மறுவி செங்கல்பட்டு என்று ஆகிவிட்டது.
1: செங்கல்பட்டு என்று ஆகிவிட்டது, எனவே செங்கல்பட்டு தான்.
3: இது சென்னை நுழைவாயில் என்று கூறுவார்கள்.
1: எனவே போயிருக்கிறீர்களா செங்கல்பட்டுக்கு?
3: நிறைய தினம்,
1: பெரிய தினம் போயிருக்கிறீர்கள். சரி, வேறு என்ன சிறப்பு அங்கே?
3: ஆமா, சிறப்பு என்ன? மகாபலிபுரம் இருக்கிறது, காஞ்சிபுரம் போயில.
1: சரி, மகாபலிபுரம் தான் சிறப்பான விடயம் சொல்லுங்கள், மகாபலிபுரம். சரி பார்ப்போம். நன்றி
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா, சொல்லுங்கள். செங்கல்பட்டு தான் போயிருக்கிறீர்களா நீங்கள்? மகாபலிபுரம் போயிருக்கீங்க, எனவே செங்கல்பட்டால் தான் போயிருப்பீங்களா? செங்கல்பட்டாக போனீங்களா, பட்டு போனீங்களா?
2: 99
1: செங்கல்பட்டு தான் போனீங்களா, செங்கல்பட்டாமல் போனீங்களா? கேட்டு
2: அப்பதான்
1: மகாபலிபுரம் போன. ஓ, அப்பதான். சரி சரி பார்ப்போம், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன், சொல்லுங்கள்.
4: இது செங்கல்பட்டு தான். செங்கல்பட்டு சுற்றி பல மகளூந்து தொழிற்சாலைகள் இருக்கின்றன. BMW, ஃபோர்ட்,
1: அதாவது குறிப்பாக வெளிநாட்டு
4: நிசான், ரெனால்ட், அடுத்தது இந்திய உற்பத்தியான மஹிந்திரா. ஆமாம் ஆமாம், அப்படி பல
1: தொழிலகமாக இருக்கின்றன. சரி பார்ப்போம். நன்றி
4: நன்றி
1: நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
1: தேவகுமார், சொல்லுங்கள்.
5: செங்கல்பட்டு தான்
1: செங்கல்பட்டு தான் இது பிரச்சனை வந்திருக்கிறதா? சரி பார்ப்போம். நன்றி நன்றி. ஆமா, நேர்கள் குறிப்பிட்டது போல அது செங்கல்பட்டு என்ற இடம் தான். இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு முதல்நிலை நகராட்சியாகும். இது செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைநகரம் என்று தெரிவிக்கப்படுகிறது. சென்னையின் புறநகர் பகுதியில் புறநகர் பகுதியாகும். 2019 ஜூலை மாதம் 18 காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது என்று தெரிவிக்கிறது. இது மாநில தலைநகரால் சென்னைக்கு தென்மேற்கே 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 37 மைல் தொலைவிலும் நெடுஞ்சாலை 45 அமைந்திருக்கிறது. இது சென்னையின் நகரின் நுழைவாயிலான மீனம்பாக்கத்திலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செங்கல்பட்டு சந்திப்பு தொடருந்து நிலையம், இது தெற்கு தொடருந்து முக்கியமான சந்திப்புகளில் ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை இந்த மாவட்டத்தின் மிகப்பெரிய ஒரு அரசு மருத்துவமனையாக இருக்கிறது. இந்த மருத்துவமனைக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இந்த நகரத்தில் மாவட்டத்தின் முதன்மை நீதிமன்றம், டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியும் இங்கே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படும். இந்த நகரின் வழியாக பாலாறு செல்கிறது. 2011 மக்கள் தொகை கணக்குப்படையின்படி இந்த நகரிலே கிட்டத்தட்ட 62,579 மக்கள் இங்கே வசிப்பதாக தெரிவிக்கப்படுது. தற்போதைய நிலப்படி கிட்டத்தட்ட 85,000 மக்கள் இங்கே வசிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. செங்கல்பட்டு நகராட்சி 24 ஆகஸ்ட் 2021 அஞ்சூர் மற்றும் குன்னவாக்கம், திம்மாவரம், வெல்லம், ஆலம்பாக்கம், மேலமையூர் ஆகிய கிராமங்களை இணைத்து விரிவாக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்பு இங்குள்ள நீர்நிலைகளில் செங்கழு நீர்ப்பூக்கள் நிறைந்திருந்தன என்பதை நிறைவேதான் செங்கழு நீர்ப்பட்டு என்று அழைக்கப்பட்டு பின்பு மருவி செங்கல்பட்டு என்று அழைக்கப்பட்டதாக ஒரு கதை இருப்பதாக தெரிவிப்பது. செங்கல்பட்டு முன்பு விஜயநகர மன்னர்களின் தலைநகரமாக இருந்து பின்னர் 1565 நடந்த தாலிகோட்டா போரிலே தக்கான சுல்தான்களால் தோற்கடிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட செங்கல்பட்டு கோட்டை, அதன் பக்கவாட்டில் உள்ள ஏரி ஆகியவை முக்கியமாக வாழ்ந்தவை என்று தெரிவிக்கப்படுகிறது. இது 1639 உள்ளூர் ஆளுநர் இந்த மன்னர்களுக்கு உட்பட்ட ஒரு கடற்கரை நிலத்தை தற்பொழுது இருக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இடத்தை பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு வழங்கினாராகும். இது மெட்ராஸ் நகரின் முக்கிய இடமாக மாறியது. செங்கல்பட்டு 1751 பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு 1751 பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்டு 1752 ராபர்ட் கிளைப் என்பவரால் திரும்ப பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இங்கே செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி உள்ளிட்ட பல கல்வி நிலையங்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சாலை மற்றும் தொடருந்து மூலமாக பெரு நகரங்களுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படும். இங்கிருந்து சென்னை விமான நிலையம் வடக்கே கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு மணி நேரத்தில் செல்லக்கூடிய அளவிலே அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல்மருவத்தூர் செங்கல்பட்டிலிருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்கிருந்து 69 கிலோமீட்டர் தொலைவிலே திண்டிவனத்தை அடைவதற்கு ஜிஎஸ்டி சாலை அல்லது தேசிய நெடுஞ்சாலை 45 வழியாக சுமார் 1.3 மணி நேரம் அல்லது 13 மணி நேரம் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்று இப்பொழுது செங்கல்பட்டை பற்றி நிறைவே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் செங்கல்பட்டையும் நாங்கள் தான் இன்று கண்டுபிடித்திருக்கிறோம்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
1: 2462. வல்லிபுரம் மற்றும் கண்டாவளை, ரம்பைக்குளம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய பல இடங்களை கண்டுபிடிக்க நாங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நேர்கள் இதுவரை கேட்டது உலகம் சுற்றும் வாலிபன். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உலகம் சுற்றி வருவோம். எம் எம் மானசி பாடுகின்ற பாடல்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661 இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரம் 2:34 விடம் சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிற 3 மணிக்கு இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம். தொடர்பின் பாகத்தில் 23 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் இருந்து காணப்படுகிறது. 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று அமைதியாக இருக்கிறது, வீசவில்லை. அதிகாலை பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைபடி வந்த வெளியில் இடி முழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 33 பாகை செல்சியஸாக இருக்கும். 42 பாகை செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே இடி முழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 26 பாகை செல்சியஸாக குறைபடியும். இரவு பொழுதும் சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாரம் முழுவதுமே மழை இருக்கும் என்று தான் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இல்லை, லேசான வாய்ப்பு தான் இருக்கிறது. அதாவது லேசான மழைத்துறையோடு காணப்படும். புதன்கிழமை சூரியோடியுடன் முகில்கூட்டம் நிறைந்து காணப்படும். 35 பாகை செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமையும் 35 பாகை செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 34, சனிக்கிழமை 32, ஞாயிற்றுக்கிழமை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 20 பாகை செல்சியஸாக இருக்கும். ஒலிக்கும் பாடலோடு ஹரிச்சரன் மற்றும் ரித்திகா.

0: எட்ட முடியா இல்லை. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன்
3: 416-400-8383.
4: சுகந்தன் 416-540-6269. புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Credit 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: வெளிதந்த பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. விஜய் பிரகாஷ், ஜெயவிட்டாலி மற்றும் சுனிதா பாடிய பாடல். மூன்று படிக்கு நேர்கள் இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம்.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.
0: ஒலிக்கும் பாடல் அஜீஸ் மற்றும் கார்த்திகா பாடுகின்ற பாடல் இது.

என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழகம். நேரம் 3 மணி. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நேரில் தொடர்ந்து கேட்க இருப்பது இன்றைய நட்சத்திரம். அதற்கு முதல் தொடர்ந்த பெரும்பாக்கத்தில் 23 செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டும் இணைந்து காணப்படுகிறது. 26 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்றின் வேகம் காற்று வீசவில்லை, அமைதியாக இருக்கிறது. அதிகாலப்படுத்து 19 செல்சியஸாக குறைபடியும். சில இடங்களில் இடி முழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 33 செல்சியஸ் ஆனால் 42 செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே மதிய பொழுதிலே லேசான மழை தூறல் இருக்கும். சில இடங்களில் இடி முழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தபடியிலே 30-50 கிலோமீட்டர் வரை அளவகத்திலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு ஒரேஞ்ச் நிற உயர் எச்சரிக்கை வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செல்லப்பிராணிகள் மற்றும் குழந்தைகளை நீங்கள் வாகனத்திலே விட்டுவிட்டு தனியாக செல்ல வேண்டாம். கூடுதலான வெப்பமாக இருக்கும். எனவே உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் செல்ல பிள்ளைகள் பாதுகாப்பு கருதி நீங்கள் அவற்றை அழைத்து செல்ல வேண்டும், அல்லது அவற்றை வீட்டிலே விட்டுவிட்டு செல்ல வேண்டும். கூடுதலான நீர் ஆகாரம் அருந்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுது 26 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. புதன்கிழமை நாளை 1 ஜூலை 1 விடுமுறை நாளாக இருக்கிறது. 35 செல்சியஸ் சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். இடையிடையே அங்கங்கே சில இடங்களில் மழைக்குரிய வாய்ப்புகள் 30% மட்டும்தான் தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 24 செல்சியஸாக இருக்கும். வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மீண்டும் சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30% தென்படுகிறது. வியாழக்கிழமை 35 செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 34, சனிக்கிழமை 32, ஞாயிற்றுக்கிழமை 30 செல்சியஸாக படிப்படியாக குறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் நேயர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் பகுதியிலே ஏ பீம்சிங் இயக்கத்தில் உருவான ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்ததாம். அதிலே அண்ணன் தங்கை பாசத்தை விளக்குகின்ற அந்த படத்தில் ஒரு தாலாட்டு பாடல் தேவைப்பட்டதாம். உடனே கவியர் கண்ணதாசன் வழக்கம் போல தன் பேனாவிலிருந்து வைர வரிகளை தெரிக்க விட்டாராம். அந்த பாடல்தான் இப்பொழுது ஒலிக்கே இருக்கும் பாடல். அந்த பாடல் அமரகாவிய பாடல், அதாவது அமரகாவியின் திரைப்படம் இல்லை, அந்த பாடல் காலத்தால் அழியாத பாடல். அந்த பாடலின் வரிகளை இசையப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மட்டமைத்து காட்ட அதை படமாக்க தயாராகினார்கள். அதை பாடலாக உருவாக்கினார்கள். அப்பொழுது அந்த வரிகளை கேட்ட சிவாஜி கணேசன் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றாராம் என்ற செய்தி இருக்கிறது. பாடலில் வரும் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்ற வரிகளை கேட்டவுடன் சிவாஜியின் கண்களிலிருந்து கண்ணீர் தார்தியாக கொட்டியதாம். ஒரு கட்டத்திலேயே அவர் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கேயே இருந்த கண்ணதாசனை ஒடிப்பை கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்தார் என்று தெரிவித்திருக்கின்றார். எங்கிருந்து ஐயா இதுபோன்ற வரிகள் உங்களுக்கு வந்து விழுகின்றன? ஒரு தாயால் கூட இவ்வளவு உணர்ச்சிகரமாக சொல்ல முடியாது என்று கூறி விம்மி விம்மி அழுதிருக்கின்றார் நடிகர் திலகம். அந்த பாடல் வெறும் சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா என்ற வரிகள் தன் சொந்த வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக அவர் நெகிழ்ந்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பாடலை நாங்களும் கேட்போம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, பாசமலர் திரைப்படத்திற்காக.

0: ഫാമിലി എഫ്എം.
1: Everything okay? No problem on Dijinam.
2: Bar kalamu closing da tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala. Ungal mortgage galai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
1: 20 ஆண்டுகளாக
5: தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
11: CMR தமிழகம் 101.3.

நேரம் 3:11 சுயமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் சினிமாவிலே காவல்துறை அதிகாரியாக நடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நடிகருக்கும் ஆசை இல்லாமல் இருந்ததில்லை. அதற்கு தொடக்க புள்ளியாக இந்த படம் இருந்திருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காவல்துறை அதிகாரியாக நடித்த படங்களிலே மிகவும் சிறப்பான படம் மட்டுமல்ல, தமிழில் இதற்கு முன்பு இதுபோன்றொரு வேறு ஒரு படமும் எந்த படமுமே இவ்வளவு அழுத்தமாகவும் ஆழமாகவும் காவல்துறையை இப்படி காட்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின் ஒவ்வொரு பிரபலமான நடிகரும் இப்படி ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்ற கனவு ஒவ்வொருவருக்கும் இருந்திருக்கும். இதற்கு முன் வந்த காவல்துறை கதைகளை பார்த்தாலே இது புரிந்துவிடும். அதற்கு பின்பு கூட பலர், ஒரு கொள்ளையர் கூட்டம் அதை அடக்கி குற்றவாளியை கைது செய்கின்ற ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது துப்பறியும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கும், இதுபோன்ற படங்கள் வந்திருக்கும். தன் மகனை தேச துரோகி, தந்தையை எதிரியாக நினைக்கும் மகன், இந்த இருவரையும் வைத்து இந்த கடைசி காட்சி கிளைமேக்ஸில் புதிய பாணியை சொல்லியிருக்கிறது இந்த படம். அந்த காலத்திலே 1974 புதுமைதான் என்பதை இப்போது உள்ளவர்கள் கூட படத்தை பார்த்தாலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை அப்படியே உல்டா செய்து இதிலிருந்து சில வரிகளை மட்டும் உருவி படமாக எடுத்து ஏகப்பட்ட காவல்துறை கதைகள் படங்களாக வந்திருக்கின்றன. ஆனால் எதுக்குமே மசியாத காவல்துறை அதிகாரி என்ற கருச்சிதவிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வைத்த பெருமை இந்த படத்துக்கே சாரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒரு காவல்துறை அதிகாரி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடம்தான் இந்த படம் என்று தெரிவிக்கப்படுது. குடும்பம் இரண்டாவது, கடவுள்தான் முதல்லே என இருப்பவர்தான் இந்த திரைப்படத்தின் முக்கியமான கதாநாயகன் சௌத்ரி. தன் கடமை உணர்வுக்கு சோதனை, மகன் மூலம் வர சட்டமா பந்தமா என நடக்க போராட்டத்தில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் என்பதே இந்த திரைப்படத்தின் கதை. தயக்கமே இல்லாமல் காவல்துறை அதிகாரியாக சௌத்ரி தன் கடமையை செவ்வனவே செய்வது சுபம் அப்படி காட்சி முடிகிறது. எந்த படத்திலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவ்வளவு கம்பீரமாக இருந்ததில் என்று தெரிவிக்கப்படுகிறது. மனசு படப்பிடிப்புக்கு தொடங்கும் முன்னரே பல நாள் உறைப்பாக இருந்திருப்பார் போல அவ்வளவு இறுக்கமான முகம். படம் முடிக்க சில பல காட்சிகளை தவிர பெரும்பாலான காட்சிகளில் காக்கி உடுப்புக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டு குடும்ப காட்சிகள் கூட அந்த உறைப்பு மாறாமல் நடித்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நீதியின் நிழல், வெள்ளை ரோஜா, விடுதலை, புதிய வானம் போன்ற படங்களில் கூட இதிலிருந்த கம்பீரம் கண்டிப்பும் இருக்காது சிவாஜிக்கு. இந்த படத்தில் பேசப்படக்கூடிய இன்னொருவர் கே.ஆர். விஜயா. புருஷனா மகனா, இருதலை கொல்லியாக அவர் நடிப்பு மிகச்சிறந்ததாக இருந்திருக்கும். உண்மையிலே இந்த படம் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல காவல்துறைக்கே பெருமை சேர்க்கும் படம் என்பதை நிரூபித்து விட்டார் நடிகர் திலகம். படம் வெளியாகி 50 கடந்து விட்டது. ஆனாலும் இன்றும் பேசக்கூடிய படமாகவே உள்ள படத்தை அன்றைய காலகட்டத்தில் கொண்டாடி தீர்த்திருப்பார்கள் ரசிகர்கள் மக்களும். இதுபோன்ற படங்கள் மறுபடியீடு செய்ய வேண்டும் என்று பலரும் விரும்பியிருக்கிறார்கள். படத்தில் உங்களுக்கு பிடித்தமான காட்சிகள் நிறையவே இருந்திருக்கும். ஆனால் இந்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன், பி.சுசீலா, அந்த திரைப்படம் தங்கப்பதக்கம்.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஓட்டோ.ca. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
2: ஓ சொல்றியா
1: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27, 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம், ரவி நடராஜா.
4: Working for you.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 3:22. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் இணைந்த பாடல்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது கண்ணதாசன் எழுதிய பாடல்களுக்கு நடிகர் திலகம் நடித்த பாடலுக்கான திரைப்படத்தை பற்றியும் பேசுகிறோம். இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முத்துராமன் இணைந்து நடித்த ஒரு படத்தில் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் ஒரு திருமணத்திலே நெகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தியது என்பது பலரும் ஒரு அறியாத தகவலாக இருந்திருக்கிறது. சிலர் அறிந்திருப்பீர்கள். 1967 இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான படம்தான் இந்த படம். சிவாஜி முத்துராமன் கே ஆர் விஜயா இணைந்து நடித்த இந்த படத்திலே சித்ராலயா கோபு வசனம் எழுதியிருப்பார். புதுமுகங்களை வைத்து படம் இயக்கிய ஸ்ரீதருக்கு அடுத்து மீண்டும் சிவாஜி நடிக்கும் படத்தை இயக்க வேண்டும் என்ற வாய்ப்பு வருகிறது. ஸ்ரீதரின் அனைத்து படங்களிலும் பணியாற்றிய சித்ராலயா கோபு அப்பொழுது பிஸியாக இருந்திருக்கின்றார். சிவாஜி படம் தொடர்பாக ஸ்ரீதர் சித்ராலயா கோபுவை சந்தித்த பொழுது அவர் தான் பெங்களூர் செல்வதாக கூறிய நிலையிலே கார்லே பெங்களூர் போவோம், 6 மணி நேரமாகும், அதற்குள்ளே கதையை முடிவு செய்து விடலாம் என்று சிறிதரில் இருவரும் பெங்களூர் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த காரின் பயணத்திலே கதையை முடிவு செய்து அதற்கான நடிகர்களையும் நடிகைகளையும் தேர்வு செய்திருக்கிறார்கள். நடிகர் திலகத்தோடு நடிப்பவர்களை அதன்படி நடிகர் சிவாஜி கணேசன் முத்துராமன் மற்றும் அவரது நண்பர் மூவருமே படித்துவிட்டு வேலை தேடி அலைகின்ற நண்பர்களாக இருக்கின்றார்கள். கே ஆர் விஜயாவின் வீட்டில் தங்கியுள்ளனர். இதில் சிவாஜி கே ஆர் விஜயாவை உறுதுணையாக காதலிக்க அவர் முத்துராமனை காதலிக்கிறார். இதை தெரிந்த சிவாஜி அவர்களை சேர்த்து வைக்க நினைக்கும் பொழுது முத்துராமன் வேலை கிடைத்து வேறு இடத்துக்கு சென்று விடுகிறார். அதே நேரத்தில் கே ஆர் விஜயாவும் தந்தையை தந்தையும் இறந்து விடுகின்றார். எனவே அவர் மரணப்படுக்கை இருக்கும் பொழுது இவளையும் தங்கியாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடு என்று சிவாஜியிடம் கூறிவிடுவார். காதலியை தங்கியாக ஏற்றுக்கொண்ட சிவாஜி முத்துராமனுக்கு கே ஆர் விஜயாவை திருமணம் செய்து வைப்பார். அந்த சமயத்தில் வருகின்ற பாடல்தான் இந்த பாடல். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இன்றும் பல திருமண வீடுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறதாம். டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடலின் இடையிலே முத்துராமன் கே ஆர் விஜயா திருமணத்தின் பத்திரிகை வாசிப்பது போல வரும் வசனங்கள் மிகவும் பிரபல்யமானவை. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் அவரது வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி என்பதுதான் சிறப்பு. ஒரு கட்டத்திலே கண்ணதாசனின் மகள் திருமணம் உடனடியாக நிச்சயமாக அப்பொழுது கையிலே பணம் இல்லாதால் எப்படி திருமணத்தை நடத்த போகிறோம் என்று கண்ணதாசன் யோசித்துக் கொண்டிருந்தாராம். அந்த சமயத்தில் அவர் எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் கண்ணதாசனுக்கு உதவிகள் வந்து குவிந்தன. இதனால் ஆச்சரியத்தில் இருந்தார். தனது மகள் திருமணத்தை சிறப்பாக நடத்துகிறார். அப்பொழுது திருமணம் முடிந்து மகள் மருமகன் கண்ணதாசன் காலில் விழும்பொழுது கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்த அங்கே கச்சேரி நடந்தது. அந்த கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்த டி.எம். சவுந்தரராஜன் சரியான நேரத்தில் அந்த பாடலை பாடியிருக்கின்றார். எனவே கண்ணதாசன் எழுதிய திருமண பாடல் அவரது வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று ஒரு செய்தி காணப்பட்டது. அதற்காகத்தான் இந்த பாடலையும் தேர்வு செய்தோம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. இந்த பாடலோடு நிறைவுக்கு பெறுகிறது இன்றைய நட்சத்திரம்.

சனி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும்.

மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்கே

0: உங்கள் சிறிய வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
1: நேரம் 3:32. தமிழின்

தொண்ட பெரும்பாகத்தில் 22 வகை செல்சியஸாக இருக்கிறது. 26 வகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று வடக்கு வடகிழக்கு நோக்கி மடிக்கு 6 கிலோமீட்டர் வகுத்து வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாரப்படுது 19 வகை செல்சியஸாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வடையிலே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இடி முழக்கத்தோடு 40%. இன்று பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 33 வகை செல்சியஸ், 42 வகை செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளியுடன் மிகில் கூட்டம் இணைந்து காணப்படும். இடி முழக்கத்தோடு லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் மதிய பொழுதிலே 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த விடையிலே 30-50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே காற்று வீசும். அதோடு ஒரேஞ்ச் நிற வெப்பத்துக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகூடிய வெப்பநிலையாக இன்றைய பொழுது இருக்க போகிறது. எனவே வெப்பநிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நீர் ஆகாரங்களை வெளியில் செல்லும் பொழுது அருந்துங்கள். குளிர் ஊட்டப்பட்ட இடங்களிலே நீங்கள் பகல் பொழுதை கழிப்பதற்கு வசதியாக பல குளிரூட்டப்பட்ட இடங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இடங்கள் குளிரூட்டப்பட்ட இடங்கள் இல்லாதவர்களுக்காக உங்கள் வீடுகளிலே குளிர் சாதனம் இருந்தால் குளிர் நீங்கள் குளிரூட்டியை பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் குறிப்பாக இந்த வணிக நிலையங்கள் மோல் அங்கு சென்றீர்கள் சொன்னால் நல்ல குளிராக இருக்கும். அங்கே பொழுதுகளை கழிக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இரவு பொழுது 26 பாக்கே செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் இடிமுழக்கத்தோடு மடக்கூடிய வாய்ப்புகள் 40%. புதன்கிழமை 35 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியொடியோடு மிகில் கூட்டம் இணைந்து காணப்படும். மடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை 35 பாகை செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 34, சனிக்கிழமை 32, ஞாயிற்றுக்கிழமை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கும். இப்பொழுது முதல் நேர்கள் கேட்க இருப்பது என்ன நிகழ்ச்சி? ராகம் தாளம் பல்லவி தப்புத்தாளம். உங்களுக்காக பாடல் ஒன்று ஒளிபரப்பாகும். அந்த பாடல் தாளம் மாறி ராகம் மாறி எல்லாம் வரும். அது என்ன பாடல் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். 416-593-0055 இதோ உங்களுக்காக.

0: அந்த பாடல் இந்த பாடல் 4169300055.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
2: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன், 9054597042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5% இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 4168342266.
1: Jiva Jewelers.

0: 101.3 நேரம் 3:39 இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்? நிலவு தூங்கும் நேரம். நான் இந்த நேரத்தை பற்றி கேட்கவில்லை, பாடலை பற்றி
1: கேட்டிருந்தேன்.
0: ஓ, பாடல் வந்தானா? சரி, பார்ப்போம், அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், அது என்ன பாடல்?
2: குங்குமச்சுமல் படத்தில் இருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது,
0: அந்த பாடலான்னு சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம் அது சரியான பாடலான்னு. நன்றி, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், நிலவு தூங்குவதா? அதே பாடலா?
3: அதே பாடல்,
0: அதே பாடலான்னு சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம், அடுத்த நேரிடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம்,
0: திவகுமார் சொல்லுங்கள். அந்த பாடல் தான் சொல்லி, அப்படி நிலவு தூங்கினாலும் நினைவு தூங்காம அப்படியே இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள்.
4: ஆமா, அவங்களோட பாடலை கேட்டு போட்டு படத்தை மட்டும் பார்த்து கொண்டு
0: பாடலை
4: கேட்டு கொண்டு
0: தூக்கத்துக்கு செல்லலாம். இன்னொரு பாடல் இருக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவைக்கு நன்றி. ஆமாம், நேரில் குறிப்பிடுத்து போன்று அது குங்குமச்சபிள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். இது உங்களுக்காக.

0: சிஎம்ஆர் தமிழ்FM
1: தினம் 3:45 சிஎம்ஆர் தமிழ்FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ்FMல் அடுத்து உங்களுக்காக வருகிறது ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள் என்ன பாடல் என்று கண்டுபிடிக்க 4165939355 இதோ

0: சிஎம்ஆர் தமிழக 101.3. அந்த பாடல் என்ன பாடல்? 4 1 6 5 9 3 0 5 5.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸ்

0: மாற்றவும். கால் பிரதி செல்வம் 416-268-0155 முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேற்றோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3
3: நேரம் 3:51. இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், யோகா.
3: யோகா சொல்லுங்கள், என்ன பாடலாக இருக்கும்?
4: இது சிவாஜி படத்து பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மவல் மவல் அந்த பாட்டு வாஜி வாஜி அந்த பாட்டு
3: வாஜி வாஜி அந்த பாடல் சொல்லுகிறேன். ரெண்டு பாடல் சொல்லிருக்கேன், எந்த பாடல் சரியாக
4: வாஜி வாஜி தான் அது பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் அப்படி தொடங்கும்
3: என்று சொல்லுகிறேன். சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், இது ராஜவர்மன்.
3: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
5: அதே பாடல் தான்
3: ஏன் அந்த சந்தேகம் வந்தது?
5: இல்லை, மவ்வல் என்று நான் தமிழிலே ஒரு சொல்ல அறியவில்லை.
3: வைரமுத்து அதை கண்டுபிடித்திருக்கிறாரோ? வைரமுத்து எதற்காக மவ்வல் மவ்வல் மவ்வல் என்று சொன்னாரோ தெரியவில்லை. சரி, புது சொல்லாக இருக்கிறது என்று எனவே மவ்வலின் பொருளை தேடுகிறீர்கள். அது ஒரு காட்டு மல்லிகை மவ்வல் என்பது. இது சங்க காலத்திலே பெண்களின் கூந்தலை அலங்கரிக்கவும் அவர்களின் பற்களின் வெண்மைக்கும் உபயமாக பாடப்பட்ட ஒரு நறு மலராம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காட்டுமல்லி, காட்டுமல்லி. எனவே காட்டுமல்லி என்று ஸ்ரேயாவை வர்ணித்திருக்கிறார். ஸ்ரேயா தான் கதாநாயகி என்று சொன்ன பிறகு மவ்வல் என்று எழுதினாரா அல்லது அதற்கு முதல் எழுதினாரா தெரியவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி,
5: வணக்கம்.
3: நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
3: வெண்பா சொல்லுங்கள்.
6: மவ்வலை கண்டுபிடிச்சது,
3: மவ்வலை கண்டுபிடிச்சது வைரமுத்து. காட்டுமல்லியை தேடி பிடிச்சது கலகத்துல இருந்து காட்டுமல்லியை நான் அங்க போய் காட்டுக்கிறது. சரி சொல்லுங்கள். அது என்ன கூக்கு என்று தொடங்குது? பூம்பாவைன்றது வந்து வாஜி வாஜி அது. நிறைய விடயங்கள், நிறைய பாடல் இருக்குதா இந்த பாடல்ல? சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள். சரி சொல்லுங்கள். தேவகுமார், பலரும் பத்தை சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். பாஜி வாஜி சிவாஜி என்று சொல்லுகிறீர்கள். எல்லாத்தையும் சொல்லுகிறீர்கள்.
7: ஆமாம்.

0: மல்லியும் குறைக்கும், காட்டு மல்லிகையும் குறைக்கும்,
1: மல்லிகையும் குறிக்கும்னு சொல்லிக்கா. காட்டு மல்லிகை மலரை குறிக்கின்ற சொல் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்காமா. மௌவல் என்பது காட்டு மல்லியை குறிக்கின்ற ஒரு பாடல். அதிக காட்டு மல்லி மற்றும் தாமரை மலரை கூட குறிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்க காலத்தில் வழங்கப்பட்ட இந்த மலரை இந்த காலத்தில் மரமல்லி பன்னீர் பூ என்றும் வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது வீட்டில் வளர்க்கப்படும் மரம். இந்த மலரின் அரும்புகள் மகளிரின் பல்வரிசைக்கு காட்டப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு விளக்கங்கள் இருக்கின்றன. பார்ப்போம். குடியிருப்பு மனைகளில் இதை நட்டு வளர்ப்பார்களாம். இரவில் பூக்கும் இந்த மலர் சுற்றிலும் மணக்கும் என்று ஊர் ஊர பள்ளங்களிலே இது வளர்க்கப்படும் என்று இருக்கிறது. மல்லிகை, மௌவல், சண்பகம் ஆகியவை வெவ்வேறு மலர்கள். மகளிர் சிரிப்பது போல பூக்கும் என்று சொல்கிறார்கள். சில பெண்களின் பற்கள் இந்த காலத்தில் அரிசிப்பல் என்று பாராட்டுவார்களாம். இதனை சங்க பாடல்கள் மவ்வலோடு ஒப்பிட்டு பாராட்டியிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது யார் சிரிக்கும் பொழுது இந்த மவ்வல் சிரிப்பு என்று பார்ப்போம். அறிகிறன் மதுஸ்ரீ பாடும் பாடல் சிவாஜி திரைப்படத்தில் ஒலிக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பாடலை தொடர்ந்து உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

0: நேரம் 4:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடொன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கியொன்றை நிறுவுவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரித்தானியா தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. தொழில்முறை அங்கீகாரம் என்ற பெயரில் சிவில் இடைவெளியையும் விமர்சிக்கும் உரிமையையும் முடக்கும் இலங்கை துறை சார்ந்தவர்களின் பட்டயம் பெற்ற நிர்வாக சட்ட மூலத்தை உடனடியாக வாபஸ் வருமாறு சமூக ஊடக பிரகடனத்துக்கான கூட்டமைப்பு அரசாங்கத்தை வலியுறுத்தியது. ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையின் பொழுது 6 வீரர்களின் வீர மரணத்தை மறைத்த ராஜ்நாத் சிங் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. குஜிஜிவாக்கில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறும் இனுவிட் டூ கிரவுண்ட் கூட்டாண்மை குழு கூட்டத்தில் பிரதமர் மார்கானி மற்றும் 6 கூட்டாட்சி அமைச்சர்கள் கிபெக்கின் இனுவிட் தலைவர்களை சந்திக்க உள்ளனர். இந்தியா, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை வர்த்தக விவகாரத்தில் கடைபிடிக்கும் அணுகுமுறையானது இருதரப்புக்கும் பயனளிக்கும் வகையிலான அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா முன்னெடுக்கும் வர்த்தக கொள்கைக்கு மாற்றானதாகவும் அமைந்துள்ளது என்று ராயல் செக்ரட்டரி ஆஃப் எடின்பர்க்கின் தலைவர் சர் ஆண்டன் மஸ்கேடல் தெரிவித்துள்ளார். CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். CMR தமிழகம்.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது CMR தமிழ் FM. உங்கள் மனம் விரும்பும்

0: ਬੱਚਿਆ ਮਾਈ ਟਾਈਮ
1: நேரம் 4 மணி. 4 நிமிடம் இப்பொழுது முதல் உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை 5 மணி வரை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 4965935 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் வெட்டம் இது காணப்படுகிறது. 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைவடையும் நேரத்திலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இன்று பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 33 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கொட்டம் இணைந்து காணப்படும். மதிய பொழுதிலே இடிமுழக்கத்தோடு சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40%. இது 33 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 42 பாகை செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒரேஞ்ச் நிற வெப்பத்துக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 26 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. தொடர்ந்து இன்றையிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை இடையிடையே மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே முகில் கூட்டம் காணப்படுகின்ற நாட்களாகத்தான் இருக்கும். நாளை புதன்கிழமை 35, அதேபோன்று வியாழன் 35, வெள்ளிக்கிழமை 34, சனிக்கிழமை 32, ஞாயிற்றுக்கிழமை 30 பாகை செல்சியஸாக சற்று குறைவடைந்து செல்கிறது. ஜூலை மாதம் முதலாம் தேதி நாளை இன்றைய நாள்தான் ஜூன் மாதத்தின் கடைசியில் 6வது மாதம் முடிவடைய போகிறது. உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
2: எனது அபிமான நடிகர் பாக்யராஜ் அவருடைய இழப்புக்கு பிறகு முதல் தடவையா வானொலிக்கு வருகிறேன். உங்களுக்கு தெரியும், புதன்கிழமைகளில் வரும் படமும் பாடல்கள் நிகழ்ச்சியிலே இதுவரையில் நான் எடுத்து வந்திருந்த 7 படங்களில் 4 படங்கள் அவருடைய படங்கள்.
1: ஆமாம்,
2: ஆமாம். அவரது பல்கலை வித்தான் அவருடைய குரு மறைந்து 17 நாட்களுக்குள் அவரும் அவருடைய இழப்பும் நிகழ்ந்து விட்டது.
1: ஆமாம்,
2: ஆமாம். இறுதியா 92ஆம் ஆண்டு அவருடைய பாக்யா சஞ்சியை வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்த போது அவரை நேரில் சந்தித்து பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சமயத்திலே அதற்கு முதல் வருடம் தமிழ்நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த ஈழத்தமிழர்களை சந்தித்து பேசுவதற்கே பயப்பட்ட காலம். திரையுலகில் இருந்தவர்கள் கூட அப்படி பயப்படாமல் தனது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் வைத்த விஜயகாந்த், அடுத்தது பாக்யராஜ் தன்னுடைய சுந்தரகாண்டம் படத்திலே ஒரு ஈழ தமிழ் பெண்ணை கதாபாத்திரமாக கொண்டு வந்தது. இந்த இரு கலைஞர்களும் அப்படி பயந்து பின்வாங்கவில்லை. அதிலும் கூட எங்களோட பேசும்போது கூட மிகவும் தன்னுடைய வேலை பளுவுக்கு மத்தியிலும் நீண்ட நேரம் எடுத்து பேசியிருந்தார். அவருக்கு எனது அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள். சேர்க்க விரும்பும் பாடல் காவணி கனவுகள் படத்தில இருந்து ஒரு நாயகன் உதயமாகறான் என்கின்ற பாடல்.
1: அடுத்த படம் ஒன்று பாடல் பல நிகழ்ச்சியும் அவருடைய தான் இருக்கும். நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோ நீங்கள் கேட்ட பாடல் அளிக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலேஜா பாடுகின்ற பாடல். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.

0: பிரகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-0-6-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-7-7-2-
5: தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
6: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் CMR தமிழ் FM அதிர்வன் 101.3.
7: நேரம் 4:15. 5 வரை பாடல்களை கேட்க 4169 3005 நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்? சத்யவான் சாவித்திரிய கூட்டியோடு ஏற்கனவே சத்யவான் மேல போய் பேர்ந்து சாவித்திரி கூப்பிட்டு வைத்திருந்தவர். சரி சரி, அந்த கதையெல்லாம் விடுவோம். இது உங்களுக்காக பாடல் நினைக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பேக்கி.
8: நன்றி.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3024-94.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா ஜூன் 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. ஜூலை 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, 905-612-1856, HinduMission.ca.

0: நேரம் 4:21. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: நான் காரேஸ்வரி பேசுகின்றேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: கோவில்கால படத்துல அடி மானா மதுரையிலே மல்லிகை பூ வித்த பிள்ளை என்ற பாடல ஜிஎம்மா நேர்கள், ஜிஎம்மா அறிவிப்பாளர், ஜிஎம்மா உடம்பர், பத்திரிகை ட்ரக் டிரைவர், கார உறவுகள், கார விபுல், மற்றது எங்கள் பவனியா உறவுகள், மற்றது சிஎம்மா அத்தனை உறவுகளோடும் உங்களோடும் சேர்ந்து அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.
0: இந்த காலத்துல பரவாயில்ல, அந்த காலத்துல உங்களோட காலத்திலே அடி அடெல்லாம் சொல்லலாமோ மனைவிய?
1: அப்படியான
0: பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி,
1: நன்றி, வணக்கம், சந்திப்போம். நன்றி.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 4:28 நிமிடம். உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடல்களை கேட்க 4165930005 தொடர்பின் பக்கத்திலே 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில்வட்டம் இன்றி காணப்படுகிறது. காற்று கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 22 பாகை செல்சியஸாக இருந்தாலும் 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 19 பாகை செல்சியஸாக குறைகின்ற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வழியிலே இடிமுழக்கத்தோடு சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பகற்பொழுது 33 பாகை செல்சியஸாக இருக்கும். 42 பாகை செல்சியஸாக உணரப்படும். ஆரஞ்ச் நிற வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது கூடுதலாக இருக்கும் வெப்பநிலை என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், சிறு குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை வெளியில் அழைத்து செல்லும் பொழுது தனியாக அவற்றை காருக்குள்ளே விட்டு செல்லக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாகனங்களை விட்டு செல்ல வேண்டாம் என்று, அவற்றையும் அழைத்து செல்ல வேண்டும் அல்ல அவற்றை அதாவது செல்ல பிராணிகள் அல்லது பிள்ளைகளாக இருந்தால் வீட்டில் விட்டு செல்ல வேண்டும். அதோடு கூடியளவு நீர் ஆகாரம் அருந்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதோடு குளிரூட்டப்பட்ட இடங்களிலே பகல் பொழுதை கழிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 26 பாகை செல்சியஸாக குறைபடியும். இரவு பொழுது முடிவிலக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள். 40 தொடர்ந்து இண்டையிலிருந்து வரும் உண்ட ஞாயிற்றுக்கிழமை வரை மழைக்குரிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. புதன்கிழமை 35, அதே போன்று வியாழனும் 35, வெள்ளிக்கிழமை 34, சனிக்கிழமை 32, ஞாயிற்றுக்கிழமை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கும். உங்களுக்கு ஆனால் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் ஜோகா.
2: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்?
3: எனக்கு இன்னைக்கு கவிஞர் வாலித வரிகள்ல பாக்கியராஜின் செய்த பொண்ணு பார்க்க போறேன் படத்திலிருந்து சலசலோடும் அந்த பாட்டுக்கு.
2: சரி, எஸ்பி பாலசுமியம் சித்ரா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
3: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
4: நேரம் 4:35 விடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்களும் கலந்து கொள்ள 5 மணி வரை வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைபிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்? ஜாரமில்லாத தீவண்டு வேண்டும். சாப்பாட்டுக்கு என்ன செய்வீர்கள்? சரி, ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கொண்டு போகலாம், தொடர்ந்து இருக்கிறட்டா பிரச்சனையாக தான் போயிடும். சரி, தீவென்றபடியால் அங்கே கடல் இருக்கும், நாலுகரையும் கடல் இருக்கும், எனவே மீன் கிடைக்கும். சரி, இதோ நிகிருஷ்ணன் சுஜாதா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்கு.
5: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும்

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றேன்.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
2: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
3: நேரம் 4:45 நிமிடம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். பொங்கலுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் பிரம்ப்டன்லேருந்து சிவா அழைக்கிறேன்.
3: சிவா சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: நான் வந்து இந்த பிரபு குஸ்து நடித்த மைடியர் மார்த்தாண்டன் படத்துலேருந்து நான் பாட்டு
3: சார் உங்களுக்காக ஒரு பாடல் ஒழிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
4: என்னன்னு சொல்லுங்கள்.
3: மனோ சித்ரா பாடுகின்ற பாடல்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208 இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 4:53. வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தோத்து வழங்க கலையத்தில் தர்மா. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு சில வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பான குறுங்கவி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கவிதைக்குரிய பாடல் இது. வேறு விதமான பாடல். அந்த பாடலோடு மீண்டும் சந்திப்போம். என்னென்ன அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்லே.

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைக்கு நாள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. காற்று மண்டத்தியாலத்துக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
1: CMR தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அண்மையில் இடிந்து விழுந்த மட்டக்களப்பு புதுப்பாலத்துக்கு பெயிலி பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் சுனில் ஹத்துன்நெத்தி தெரிவித்துள்ளார். மத்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் பெட்ரோல் டீசல் விற்பனை மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் விதமாக விதிக்கப்பட்ட தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. உடல் எடையை குறைப்பதற்கான முதல் ஜெனட்ரிக் செகமக்ளூட்டைட் ஊசிக்கு கெனடிய சுகாதாரத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. காசாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 2 சிறுவர்கள் உட்பட குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனா்.

0: இலங்கை செய்திகள்.
1: நாளை அறிவிக்கப்படவுள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிடின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக எரிபொருள் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துள்ளதாக அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை போக்குவரத்து அமைச்சரிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டு இருந்தாலும் தமது போக்குவரத்து கட்டணங்களை மாற்ற இயலாது என தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் தொழில்துறைசார் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் தமது தொழில்துறை 16 ரூபாய் என்ற அடிப்படையில் நட்டத்தில் இயங்கி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் லலித் ரோகண பெரேரா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உடைந்து விழுந்துள்ள புதிய பாலத்துக்கு பதிலாக பெயிலிரக பாலத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹத்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். அதன்படி தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். செய்தி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அமைச்சர் சுனில் ஹத்துன்னெத்தி இந்த விடயங்களை கூறினார். தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை துரிதமாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 40 வருடங்கள் பழமையான மட்டக்களப்பு புதுப்பாலத்தில் ஏற்பட்டிருந்த வெடிப்புகள் தொடர்பில் ஏற்கனவே அறிக்கையிடப்பட்டிருந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி மாலை இக்குறித்த பாலம் இடிந்து வீழ்ந்துள்ளது. குறித்த பகுதியில் நிரந்தர பாலம் அமைக்கப்படும் வரை தற்காலிகமாக இடப்படவுள்ள பெயிலி பாலம் பயன்படுத்தப்படும் என அமைச்சர் சுனில் ஹத்துன்னெத்தி சுட்டிக்காட்டியுள்ளார். இடிந்து விழுந்துள்ள மட்டக்களப்பு புதுப்பாலமானது மட்டக்களப்பு நகருக்கு பிரவேசிப்பதற்கான பிரதான பாலங்களில் ஒன்றாக உள்ளது. மட்டக்களப்பு போதனா மருத்துவமனை, பாடசாலைகள் உட்பட பல்வேறு கேந்திர முக்கியத்துவமான உள்ளக போக்குவரத்துக்குரிய பிரதான வழியாக குறித்த பாலம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. லங்கா அயோசி நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை திருத்தியமைப்பதாக அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் திருத்தப்பட்ட எரிபொருள் விலைகளுக்கு அமைவாக இந்த எரிபொருள் விலையை திருத்துவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 92 ஆக்டன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 414 ரூபாவாகவும் லங்கா ஆட்டோ டீசல் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 382 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 95 ஆக்டன் பெட்ரோல் 495 ரூபா, லங்கன் சூப்பர் டீசல் 478 ரூபா மற்றும் மண்ணெண்ணெய் 185 ரூபாய் ஆகிய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாடளவிய ரீதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 85,712 நுழம்பு பெருக்கும் இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 7,188 இடங்கள் நுழம்பு பெருக்கக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் சுற்றுப்புறச் சூழலை வைத்திருந்த 6,000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஜூன் 28ஆம் தேதி மாத்திரம் 986 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கமைய நாடளாவிய ரீதியில் இந்த ஆண்டு 53,159 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் டெங்கு நோயினால் இதுவரையில் 31 மரணங்கள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
0: இந்திய செய்திகள்.
1: மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நாட்டா நேற்றைய தினம் ஆரோக்கிய சேது 2.0 என்ற புதிய தேசிய சுகாதார செயலியை அறிமுகப்படுத்தினார். இந்த செயலியின் பிற முக்கிய அம்சங்களாக பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் மற்றும் தனியார் காப்பீடு விவரங்களை அறிதல், நிகழ்நேர இரத்த இருப்பு விவரங்கள், ஆம்புலன்ஸ் முன்பதிவு, குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை நிர்வகித்தல் மற்றும் மருந்து உட்கொள்வதற்கான நினைவூட்டுகள் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. கோவிட் 19 பெருந்தொற்று காலத்தில் தொடர்பு தடமறிதல் மற்றும் விழிப்புணர்வுக்காக உருவாக்கப்பட்ட இந்த செயலி தற்போது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் தொலைநோக்கு பார்வையுடன் குடிமக்களுக்கான ஒரு முழுமையான டிஜிட்டல் சுகாதார நுழைவாயிலாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 20 கோடி பதிவிறக்கங்களை கொண்டுள்ள இந்த செயலியானது மக்களின் அன்றாட சுகாதார தேவைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளர்கள் தங்கள் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கை உருவாக்கவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவ அறிக்கைகளை டிஜிட்டல் முறையில் பதிவேற்றவும் முடியும். மேலும் தனிப்பட்ட சுகாதார தகவல்களை கண்காணிப்பதுடன் அணியக்கூடிய சாதனங்களை இதனுடன் இணைத்து உடற்பயிற்சி மற்றும் இதர ஆரோக்கிய தரவுகளை நிர்வகிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளர்களின் தரவு பாதுகாப்பை உறுதி செய்ய எனது ஒப்புதல் என்ற அம்சம் வழங்கப்பட்டுள்ளது. இது சுகாதார தகவல்களை யார் அணுகலாம் என்பதை பயனர் தீர்மானிக்க வழிவகுக்கின்றது. டிஜிட்டல் சுகாதாரத்தை பொதுமக்களிடையே எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு சேர்ப்பதே இந்த 2 சைபர் பதிப்பின் முக்கிய நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் பெட்ரோல், அதிவேக டீசல் விற்பனை மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் விதமாக விதிக்கப்பட்ட தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இந்த நடவடிக்கையானது ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது. மேற்காசிய நெருக்கடியால் ஏற்பட்ட விநியோக தடைகளின் போது சர்வதேச எரிபொருள் விலை உயர்விலிருந்து சில்லறை வர்த்தக நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு நிலையாக வைத்திருந்தது. இதனால் சில்லறை விலைக்கும் மொத்த நுகர்வோர் விலைக்கும் இடையே பெரும் வித்தியாசம் ஏற்பட்டது. இதன் காரணமாக சில தொழில்துறையினரும் வணிக நுகர்வோரும் சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் எரிபொருளை தொடங்கினர். அதற்கமைய சூழ்நிலையை சீராக்க கடந்த ஜூன் 12 அன்று தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மூலம் நடவடிக்கைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இதன் மூலம் ஒரு வாடிக்கையாளர் அல்லது வாகனத்துக்கு நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 200 லிட்டர் டீசல் மட்டுமே வழங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. தொழில்துறை நுகர்வோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. தற்போது நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோக சூழல் குறித்து ஆய்வு செய்த மத்திய அரசு இந்த தற்காலிக கட்டுப்பாடுகள் இனி தேவையில்லை என முடிவு செய்துள்ளது. விநியோக நிலைமை சீரடைந்துள்ளதால் ஜூன் 12ஆம் தேதி உத்தரவு ஜூலை 1ஆம் தேதி முதல் திரும்ப பெறப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்களில் பற்றிய ஒரு கண்காட்சியை அமைப்பதில் கனடிய மனித உரிமைகள் அருங்காட்சியகம் தவறு செய்துள்ளது என்றும் அது சரி செய்யப்பட வேண்டும் என்றும் கனடிய கலாச்சார அமைச்சர் மற்றும் அலுவல் மொழிகளுக்கான அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். வினிபேக் அருங்காட்சியகத்துக்கு சென்ற மில்லர் யூதர்களை கொல்ல முற்படும் ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஹமாஸை அது அடையாளம் காட்டாதது வருந்தத்தக்கது என்று கனடியன் பிரசிடம் தெரிவித்தார். சனிக்கிழமை திறக்கப்பட்ட இந்த கண்காட்சி சுமார் 7,50,000 பலஸ்தீனர்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்பட்ட நக்பாவை மையமாக கொண்டுள்ளது. இந்த கண்காட்சியில் சூழல் விளக்கமில்லை என்றும் இது கனடாவில் யூத எதிர்ப்பு வெறுப்பை தூண்டும் என்றும் வாதிட்டு யூத குழுக்களும் இஸ்ரேலிய அரசாங்கமும் இந்த கண்காட்சியை மறுசீரமைக்க அல்லது ரத்து செய்ய ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. யூதர்களை வெளியேற்றுவதில் இறுதியில் 1948 இஸ்ரேல் அரசை நிறுவியர்களுடன் போரிடுவதிலும் அரபு நாடுகளின் பங்கை அருங்காட்சியகம் விளக்க தவறிவிட்டது என்று எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் இந்த கண்காட்சி முழு வரலாற்றையும் விளக்குவதற்கு அமைக்கப்படவில்லை என்று அருங்காட்சிய தலைமையகம் கூறுகின்றது. கண்காட்சி பொருள் தேர்வு முடிவுகளில் தான் தலையிடப் போவதில்லை என்று மில்லர் கெனடியின் பிரசிடம் தெரிவித்திருந்தாலும் கண்காட்சி பொதுமக்களுக்கு திறக்கப்படுவதற்கு முன்பு அதை அருங்காட்சியக வாரியத்தை பார்க்க அனுமதிக்காததன் மூலம் அருங்காட்சியகம் தவறு செய்துவிட்டது என்றும் அவர் கூறினார். உடல் எடையை குறைப்பதற்கான முதல் ஜெனடிக் செகமக்ளூட்டைட் ஊசிக்கு கெனடிய சுகாதாரத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. கெனடிய நிறுவனமான அப்போடெக்ஸின் இந்த தயாரிப்பு ஸ்வோமியா என்று அழைக்கப்படுகின்றது. இது டென்மார்க்கின் நோவோநோஸ்டிக் நிறுவனத்தின் வைகோபி என்ற பிராண்ட் பெயர் கொண்ட மருந்தகத்தின் ஜெனடிக் பதிப்பாகும். நாள்பட்ட உடை மேலாண்மைக்காக குறைக்கப்பட்ட கலரி உணவு மற்றும் அதிகரித்த உடல் செயல்பாடுகளுடன் ஒரு துணை மருந்தாக 12 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு வாரத்துக்கு ஒருமுறை அளிக்கப்படும் சிகிச்சைக்காக ஸ்வோமியா பயன்படுத்தப்படுகிறது என்று கெனடிய சுகாதாரத்துறை கூறுகின்றது. இது அத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட 3வது ஜெனடிக் சிகமக்ளூட்டைட் தயாரிப்பாகும். இருப்பினும் முதல் இரண்டு தயாரிப்புகளும் பெரியவர்களுக்கு ஏற்படும் வகை இரண்டு நீரிழிவு நோய்க்கான சிகிச்சைக்கு அங்கீகரிக்கப்பட்டு இருந்தன. நோவா நோஸ்டிக் நிறுவனத்தின் ஒசம்பிக் மருந்தின் ஜெனட்டிக் பதிப்புகளுக்கு இந்தியாவைச் சேர்ந்த டாக்டர் ரோட்டிஸ் லேபரட்டரிஸ் மற்றும் அப்போடெக்ஸ் நிறுவனங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒப்புதல் அளித்தன. பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட ஜெனட்டிக் சிகாமக்ளூட்டைட் தொடர்பான மேலும் 6 விண்ணப்பங்களை கனடிய சுகாதாரத்துறை ஆய்வு செய்து வருவதாகவும் வரும் வாரங்கள் மற்றும் மாதங்களில் கூடுதல் முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: காசாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 2 சிறுவர்கள் உட்பட குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 20 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் மற்றும் அவசர சேவையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி அல் அக்ஸா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமானம் மூலம் குடிமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 சிறுமி உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் கான் யூனிஸ் பகுதியில் கூடாரம் ஒன்றில் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர். மேலும் அல் மவாசி பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 23 வயது இளம்பெண் மற்றும் அவரது 1 வயது மகள் உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் கரமாப் நகரின் வடமேற்கு பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 31 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் எனவும் அஞ்சப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கண்ணிவெடிகளை அகற்றும் பணியில் எந்தவொரு வெளிநாடும் பங்கேற்பதை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. குறித்த பணியை மேற்கொள்ள ஈரான் மட்டுமே முழு உரிமையை கொண்டுள்ளது என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் கசீம் கரிபாடி திங்களன்று எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5 பிரிவின் கீழ் கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கும் கப்பல் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அதிகாரம் ஈரானுக்கு மட்டுமே உள்ளது. சர்வதேச அளவில் ஈரான் கையில் இருக்கும் மிக வலிமையான துருப்புச்சீட்டு இதுவாகும். கூட்டு நடவடிக்கையை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று கரிபாடி கூறினார். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணியில் சர்வதேச நாடுகளின் பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் முன்வைத்த யோசனையை மேலும் தீவிரப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிரான்ஸ் தனது ஆத்திரமூட்டும் செயல்களால் நிலைமையை மேலும் சிக்கலாக்க வேண்டாம் என்று தாங்கள் வலுவாக அறிவுறுத்துகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். இதில் பிற நாடுகள் தலையிடுவதன் மூலம் தங்கள் கட்டுப்பாடுகள் செல்வாக்கும் குறைந்துவிடும் என்பதால் இந்த விவகாரத்தில் ஈரான் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அண்மையில் இடிந்து விழுந்த மட்டக்களப்பு புதுப்பாலத்துக்கு பெயிலி பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் சுனில் ஹத்துன்நெந்தி தெரிவித்துள்ளார். மத்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் பெட்ரோல் டீசல் விற்பனை மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை விதிக்கப்பட்ட தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. உடல் எடையை குறைப்பதற்கான முதல் ஜெனட்டிக் சிகமக்ளூட்டைட் ஊசிக்கு கனடிய சுகாதாரத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. காசாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 2 சிறுவர்கள் உட்பட குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm
1: அதிகாலை 5:18 சிமா தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை ஒலிபரப்பில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறேன்.

இரண்டு பட்டு போனதெல்லாம் சமரசம். ஏந்ததற்கு யாவருமே சரிசமம் எல்லாம்.

0: பொடி சிங்கத்து பாடலுடன் இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது. டொருடைய நேரம் அதிகாலை 5:33 நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6476244165. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
1: இட்டோபிகோ
6: 416-746-2742.
0: வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவது இல்லை, ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதும் இல்லை. நேரம் அதிகாலை 5:36 இது சிஎம்ஆர் தமிழகமின் விடியலுக்கான நேரம்.
3: வணக்கமீர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுவதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம் உயிர்

எல்லா காலங்களுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் பொருத்தமாக வழிகாட்டக்கூடிய ஒரு சுருக்கமான மந்திரமோ வாக்கியமோ இருக்கிறதா என்று ஒரு சக்கரவர்த்தி தன் சபையில் இருந்த அறிஞர் பெருமக்களை கேட்டார். சர்வலோகங்களுக்கும் ஒரே நிவாரணி என்கின்ற மாதிரி அவர் கேட்டதுக்கு அந்த அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி சிந்தித்தார்கள். பலரும் பலதை சொன்னார்கள். ஆனால் அது எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமாக தோன்றியது, இன்னொன்றிற்கு அபத்தமாக தோன்றியது. எனவே அவற்றையெல்லாம் அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். கடைசியில் ஒரு முதிய அறிஞர் ஒன்று சொல்ல அவர்களுக்கு அதுவே சரியான வாசகமாக பட்டது. அதை ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு வந்தனர். அரசே, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதில் உள்ளது. ஆனால் இதை நீங்கள் இப்போது படிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக இக்கட்டான சூழ்நிலையில்தான் எடுத்து படிக்க வேண்டும் என்றனர். சக்கரவர்த்தியும் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு வைர மோதிரத்தில் அடியில் வைத்துக் கொண்டு அதை விரலில் மாட்டிக்கொண்டார். சில காலம் கழித்து பக்கத்து நாட்டுடன் போர் மூல அந்த சக்கரவர்த்தி போரில் படுதோல்வி அடைந்தார். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் தப்பியோட வேண்டியதாயிற்று. எதிரி படையினர் துரத்தி வர ஒரு காட்டுப்பாதையில் ஓடிய சக்கரவர்த்தி ஓரிடத்தில் அப்பாதை முடிந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அதற்கு பின் இருப்பதை கண்டார். மேலே போக வழி இல்லை, பின் செல்லவும் வழி இல்லை. தொலைவில் எதிரி வீரர்கள் வரும் காலடி ஓசை வேறு கேட்டது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று கலங்கிய சக்கரவர்த்திக்கு அந்த அறிஞர்கள் தந்த வாசகம் பற்றிய நினைவு வேற வைரமூதத்தின் அடியில் இருந்த அந்த காகிதத்தை பிரித்து படித்தார். அதில் எழுதியிருந்தது, இதுவும் கடந்து போகும். அதை மீண்டும் படித்தார். மனதில் பொறி தட்டியது. சில நாட்களுக்கு முன் அவர் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார். எல்லா செல்வமும் படை பலமும் அவரிடம் இருந்தன. அவையெல்லாம் இன்று அவரை கடந்து போய்விட்டன. இன்று தோல்வியும் தனிமையும் மட்டுமே இருக்கின்றன. இதுவும் ஒரு கட்டத்தில் போகுமல்லவா? சிந்திக்க சிந்திக்க சொல்லனா அமைதி அவரை சூழ்ந்தது. லேசான மனதுடன் எதிரிகளை எதிர்நோக்கி நின்றார். ஆனால் எதிரி வீரர்கள் காட்டின் மற்றொரு பாதையை தேர்ந்தெடுத்து அவரை தேடுவது குறைந்து வந்த அவர்கள் காணொலியோசை மூலம் தெரிந்தது. கடைசியில் தப்பித்து தன் நேச நாடுகளின் உதவி கொண்டு மீண்டும் படைகளை திரட்டி போரிட்டு எதிரிகளை தோற்கடித்து அவர் பெருவெற்றி கொண்டார். நாட்டு மக்களின் வாழ்த்தும் வெற்றி வாகை சூடிய பூரிப்பும் சேர்ந்த போது அவருக்கு மனதில் கர்வம் வந்தது. அப்படி சுலபமாக நான் விட்டு கொடுத்து விடுவேனா? என்னை வெல்வது யாருக்கும் சாத்தியமா? அந்த எண்ணம் வர வர சூரிய ஒளிப்பட்டு அவர் வைர மோதிரம் பளிரிட்டது. படிக்காமலேயே அந்த செய்தியை அது நினைவூட்டியது. இதுவும் கடந்து போகும். அந்த கணத்தில் அவர் கர்வம் நீங்கியது. அன்றிலிருந்து அவர் வாழ்க்கையில் அந்த வாக்கியம் தாரக மந்திரமாகியது. அமைதி குறையாத அரசர் என அவர் எல்லோராலும் பாராட்டு பெறும்படி ஆட்சியையும் வாழ்க்கையையும் நடத்தினார். நம்முடைய இதுநாள் வரை வாழ்க்கையையும் திரும்பி பார்த்தால் இந்த வாக்கியத்தின் மகத்தான உண்மையை உணர முடியும். எத்தனை வெற்றிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை மகிழ்ச்சிகள், எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்து சிறிது காலம் தங்கி கடந்து போயிருக்கின்றன. வந்ததெல்லாம் நம்மை விட்டு போவதால் நம்முடையது அல்ல என்பது உறுதியாகிறது அல்லவா? வந்து போவது எல்லாம் நம்முடையது அல்ல என்பதால் நாம் வெறும் பார்வையாளர்களே அல்லவா? எத்தனை நண்பர்கள், எத்தனை பகைவர்கள், எத்தனை உறவுகள் நம் வாழ்வில் முக்கிய அங்கம் வகித்து வெறும் நினைவுகளை மட்டும் நம்மிடம் விட்டுவிட்டு போயிருக்கின்றார்கள். வாழ்வில் வந்தது எல்லாம் நம்மை கடந்து சென்று கொண்டுதானே இருக்கின்றன. ஒரு விதத்தில் என்றும் நாம் தண்ணீர்களே அல்லவா? இயற்கையின் விதியே இது என்று உளமாற உணர்ந்து தெளியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமானது அல்ல. அந்த அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுங்கள். இயற்கையின் விதியே இது என்று உளமாற உணர்ந்து தெளியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமானது அல்ல. அந்த அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுங்கள். வெற்றிகள் கிடைக்கும் போதோ இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்வம் தலை தூக்காது. தோல்விகள் தழுவும் போதோ இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சோர்ந்துவிட மாட்டீர்கள். நல்ல மனிதர்களும் நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இருக்கும் போது அவர்களை கௌரவிப்பீர்கள். அவர்கள் விலகும் போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். தீய மனிதர்களும் பகைவர்களும் உங்கள் வாழ்வில் வரும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தானாக பொறுமை வெற காண்பீர்கள். பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டீர்கள். நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுருக்கம் போய் முகத்தில் புன்னகை தவழ காண்பீர்கள்.
நினைவில் கொள்ளும் அவசியமே இல்லாமல் வாழ்க்கையின் ஜீவநாதமாக அந்த உண்மை உங்கள் இதய ஆழத்தில் பதிந்து போய்விட்டால் அந்த புன்னகை நிரந்தரமாக உங்கள் முகத்தில் தங்கிவிடுவதை மற்றவர்கள் காண்பார்கள். நல்லதினைகளே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: நேர்கள் இதுவரை விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே, உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமையுடன் நடக்காதே, பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பிவிடாதே, ஏமாற்ற பலர் இருக்கின்றார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமாளியாக்கி விடுவார்கள் உன்னை இந்த உலகம். நேரம் அதிகாலை 5:46. இது வைகரை வசந்தத்துக்கான நேரம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்களை இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க 4165930055 விளம்பரங்களை தொடர்ந்து வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம்.
1: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிஜினம்
2: பார் கிளம்பு க்ளோசிங் டாட் அடிக்கிற
3: நடிக்கிறேன். Home buyers, debt consolidation, அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதீஷ் செல்வம் 416-268-0155.
4: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
7: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: அதிகாலை 5:48 வைகரை வசந்தத்துக்கான நேரம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்களை இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க
8: 4-6-5-9-3-0-0-5.
0: இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
9: ஹாப்பி ஆனிவர்சரி.

0: பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேரொருவரை இந்த வேளையில் இணைத்து விடலாம். வணக்கம்.
3: வணக்கம் தர்மான, அப்படி நிலமாக்கலாம். வஞ்சமுத்தையா,
2: நலமாக இருக்கின்றோம். உங்களுக்கும் இனி அதிகாலை வணக்கம். யாருக்கு இந்த விசேஷ தினம்?
3: இந்த எனது உறவு தம்பையா தவ குகதாசலிங்கம் தவம் மாமா, அவர் தனது அகவை நாளை கொண்டிருந்தார். அவரை இல்லாமல் நெய்னை நாவசனியம்மன் என்றோடு, செம்மனத்தம்பலம் ஸ்ரீ வீரவத்தி நாயப்பெருமானோடும் சகல செல்வங்களும் பற்றி நெடுஞ்சு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்துகின்றோம்.
2: அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் கலியகம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
3: வாழ்த்துக்கு நன்றி அண்ணா.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சு. நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 416-268-0155. காலை 6 மணி.

இன்றைய நாள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 22 செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மணித்தியாரத்துக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 34 செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற எளிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை புதுமது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தம்பது காலையில் முதலில் குரல் அமுதாம்.

0: இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும். Thank you.

இன்றைய நாள் நற்சிந்தனை. உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்கள், விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள், பெருமைப்படுத்தும் போது துள்ளிகளாதீர்கள், உதாசீனப்படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள், அவமானப்படுத்தும் போது தவறியம் அழாமல் இருங்கள், தோல்வி அடையும் போது துணிந்து எழுங்கள், வெற்றி பெறும்போது பணிந்து இருங்கள், காயப்படுத்தும் போது கண்டும் காணாமலும் இருந்து விடுங்கள். நேர்கள், இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CIMR தமிழ் FM 101.3 செய்திகள். மனித கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளைகான் என்றழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் ஜூலை மாதம் 13 தேதி வரை விளக்கமறுகளில் வைக்கப்பட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் தொடுத்து மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சே குறிப்பிடப்படும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்கின்றது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒழுக்கநெறி ஒழுக்கக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சினைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என பலாங்கொட கஸ்வஸ்த தேரர் வலியுறுத்தியுள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தக் கொள்கைக்கு அமைவாக திருத்தப்பட்ட புதிய பேருந்து கட்டணங்கள் நாளை புதன்கிழமை 1 முதல் அமலுக்கு வர வேண்டுமென இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் டெங்கு தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அரசாங்கத்துடனான தங்களது நீண்டகால பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு காணப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகர் தேசிய சங்கம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உயிரிழந்தமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா இந்த நடவடிக்கை ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை மீறுவதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. ஜூலை 10 மற்றும் 11 தேதிகளில் கரூர் செல்லும் தமிழக முதலமைச்சர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவுள்ளார். கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டண உயர்வு நாளை முதல் அமுலுக்கு வரும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தனியார் கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசு மற்றும் கட்டண நிர்ணய குழு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாது என்று கனடாவின் முன்னாள் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் திங்களன்று தெரிவித்துள்ளார். 24 சசெக்ஸ் இல்லத்தை புதுப்பிக்க அதிகமான நிதி திரட்டப்பட்டுள்ளது என்று ட்ரீடோஹோல் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. தனது தாத்தாவின் போர்க்காலத்தின் நினைவூட்டும் பொருட்களை கண்டெடுத்ததைத் தொடர்ந்து இரண்டாம் உலகப் போர் மற்றும் கொரிய போரில் பங்கேற்ற முன்னாள் படைவீரர்களின் கதைகளை பதிவு செய்யும் முயற்சியில் இயக்குநர் ஷாக்டான் ஈடுபட்டுள்ளார். கடந்த வாரம் சீன தலைநகர் பெய்ஜிங்கின் மீது உயரமான கட்டடத்தில் விமானம் மோதி உயிரிழப்புகளை ஏற்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் தனியார் இலகுரக நிலையான இறக்கை கொண்ட விமானங்களின் சேவையை சீனா நிறுத்தி வைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கும் இடையிலான உறவு ஒரு கடினமான கட்டத்தை கடந்து மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க உத்வேகத்தை பெற்றுள்ளதாக கௌரவ மூத்த ஆலோசகர் அல் மேசன் திங்களன்று தெரிவித்துள்ளார். பல பில்லியன் டாலர் மதிப்பிலான மோசடியில் ஈடுபட்டதற்காக சீன தொழிலதிபர் கியூ வென்குயி அமெரிக்காவில் 30 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கான்சஸ் மாநிலத்தின் சம்னர் கவுண்டியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனத்தில் இருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையன்று சடலமாக மீட்கப்பட்டார். CIMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: தொடர்ந்து காலை 6:08 புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: தொடரம் காலிகாரபடி 14 நிமிடம் புதமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துவார். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும், உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும், உடைந்த நெல்தான் விதையாகும், உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்போதாவது உடைந்து நொறுங்கி நீங்கள் போனால் நீங்களும் நம்பிவிடுங்கள், கடவுள் உங்களை பெரிய விடயங்களுக்காக தயார்படுத்துகின்றார் என்று.
1: Listen to us around the universe. www.cmr.fm. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா,
2: சொல்றியா
1: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2 2 0 0

0: மற்றொரு நேரம் காலை காலை 6:22 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோ வெப்பநிலை 22 செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. இன்றைய காலை பொழுது லேசான மேக மூட்டத்துடன் இதமான ஒரு காலநிலையாக இருக்கப் போகின்றது. நண்பகல் அளவில் வெப்பநிலை மேலும் அதிகரித்து 34 செல்சியஸ் ஆக இருக்கும். அதே வேளையில் டொரண்டோ பெரும்பாக்கத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக 40% தென்படுகின்றது. இரவு பொழுதும் இதமான ஒரு காலநிலை நிலவப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 24 இரவு பொழுது நிலவும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: இந்த வேளையில் டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். டொரண்டோ புரோட்வியூ மற்றும் டன்போர்த் பகுதியில் டிடிசி ஸ்ட்ரீட் கார் ஏற காத்திருந்த பயணி ஒருவர் மீது தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்து இருக்கின்றனர். சந்தேக நபர் ஒரு கல்லை எடுத்து குறிப்பிட்ட நபரை தாக்கியதாகவும், பின்னர் இருவரும் அந்த ஸ்ட்ரீட் காரில் ஏறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளதாகவும், சந்தேக நபரை போலீசார் தேடி வருவதாகவும், இதை பற்றிய தகவல் தெரிந்தால் தங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் டொரண்டோ போலீசார் கேட்டிருக்கின்றார்கள்.

0: மற்றொரு நேரம் காலை 6:31.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
0: மனித கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புள்ளிகான் என்றழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் July 13 வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி மற்றும் ஏனைய மனித புதைக்குழிகள் குறித்து மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்சே குறிப்பிடப்படும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்கின்றது என்றே இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்த கொள்கைக்கு அமைவாக திருத்தப்பட்ட புதிய பேருந்து கட்டணங்கள் நாளை புதன்கிழமை 1 முதல் அமலுக்கு வர வேண்டுமென இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த வாரம் சீன தலைநகர் பெய்ஜிங்கின் மீது உயரமான கட்டிடத்தில் விமானம் மோதி உயிரிழப்புகளை ஏற்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் தனியார் இலகுரக நிலையான இறக்கிக் கொண்ட விமானங்களின் சேவையை சீனா நிறுத்தி வைத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உயிரிழந்தமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா, இந்த நடவடிக்கை ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை மீறுவதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வரும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாது என்று கனடாவின் முன்னாள் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் திங்களன்று தெரிவித்துள்ளார். தனது தாத்தாவின் போர்க்காலத்தில் நினைவூட்டும் பொருட்களை கண்டெடுத்ததை தொடர்ந்து 2 உலகப்போர் மற்றும் கொரிய போரில் பங்கேற்ற முன்னாள் படைவீரர்களின் கதைகளை பதிவு செய்யும் முயற்சியில் இயக்குநர் ஷாக் டேன் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்க கான்சஸ் மாநிலத்தின் சம்னர் கவுண்டியில் உள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனத்தில் இருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையன்று சடலமாக மீட்கப்பட்டார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
4: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கோடைகால ஒன்று கூடலும், ஹேட்லி கல்லூரி, கொக்குவில் இந்து கல்லூரி பழைய மாணவர்களுடனான முத்தரப்பு துடுப்பாட்ட போட்டியும் July 1 புதன்கிழமை காலை 8 இலக்கம் 1132 லெஸ்லி ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற சனிப்ரூக் பார்க்கில் நடைபெறும். 416-843-6234. சிப்பி கல்விக்கூடத்தின் வெயிலோடு விளையாடு கோடைக்கால விளையாட்டுப் போட்டிகள் July 4 சனிக்கிழமை காலை 9 இலக்கம் 685 மிலிட்டரி ட்ரெயிலில் அமைந்திருக்கின்ற சென்ட் ஜோன் பால் 2 கத்தோலிக் செகண்டரி ஸ்கூலில் நடைபெறும். 416-214-9300. கனடாவால் துண்ணாலை மக்கள் மன்றம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் July 4 சனிக்கிழமை காலை 9 மார்னிங் சைடு அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில் இலக்கம் 390 மார்னிங் சைடு அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைடு பார்க் ஏரியா 3 நடைபெறும். 416-418-0477 உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரி மற்றும் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடத்தும் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை காலை 10:30 மார்னிங் சைடு அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில் இலக்கம் 390 மார்னிங் சைடு அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைட் பார்க் ஏரியா 2 நடைபெறும். பூநகரி சமூக அபிவிருத்தி சங்க கனடா கிளையின் வருடாந்த ஒன்று கூடலும் நிர்வாக சபை தெரிவும் ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 647-388-5295 துணுக்காய் பாண்டியன்குளம் மக்களின் வருடாந்த கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை மார்னிங் சைட் பார்க் லாட் நம்பர் 6 நடைபெறும். இணுவில் திருவூர் ஒன்றிய கனடாக்களை நடத்தும் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 இலக்கம் 2 ரொசல் ரோடில் அமைந்திருக்கின்ற ஆடம்ஸ் பார்க் ஏரியா 2 நடைபெறும். 647-200-2177
3: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

மற்றொரு நேரம் காலை 6:38 புதம்பது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். குமாருக்கு அந்த நாயை கண்டாலே எரிச்சலாக இருந்தது. அது அந்த அவனுடைய மனைவி அந்த வீட்டிலே செல்லமாக வளர்க்கின்ற நாய்தான். குமாருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் பிடிக்கவில்லை. ஒரு நாள் அந்த நாயை காரில் ஏற்றி கொண்டு போய் 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு பூங்காவில் விட்டுவிட்டு வந்துவிட்டான் குமார். ஆனால் அவனுக்கு முன்னே அந்த நாய் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டது. இதனால் மீண்டும் கோபமடைந்த குமார் அந்த நாயை பார்த்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு மைதானத்தில் விட்டுவிட்டு வேறு ஒரு சாலைகள் வழியாக வீடு திரும்பினான். மறுபடியும் குமாருக்கு ஆச்சரியம். அந்த நாய் மீண்டும் அவனுக்கு முன் வீட்டு வாசலில் நின்று அவனை வரவேற்றது. 3வது நாள் ஒரு முடிவெடுத்து விட்டான். காரில் நாயுடன் ஒரு புறப்பட்டவன் காரை அங்கும் இங்கும் என்று சுற்றி சுற்றி எல்லாம் நகர வீதிகள் எல்லாம் மாறி மாறியோடி கடைசியில் ஒரு ஆற்றை கடந்து அந்த பாலத்தின் மேல் இறங்கி ஒரு பக்கமாக சென்று அந்த நாயை விட்டுவிட்டு திரும்பி வந்து விட்டான். இப்பொழுது அவன் மீண்டும் வீட்டுக்கு அவன் போன் பண்ணி கேட்கின்றான் மனைவியிடம். என்னப்பா இவ்வளவு நேரமாகிவிட்டது, உங்களை காணவில்லை என்ற கேட்ட மனைவியிடம், ஒரு கால் வீட்டு வாசலில் பாய் பார், அந்த நாய் வீட்டே இருக்கின்றதா என்று. அப்பொழுது மனைவி சொன்னாவம், ஆமாப்பா, எங்களுடைய என்னுடைய செல்ல நாய் வீட்டு வாசலில் தான் நிற்கின்றது என்று. ஏனப்பா என்ன பிரச்சனை என்று சொல்ல அவன் சொன்னானாம், அந்த நாயிடம் போனை கொடு, ஏனென்று சொன்னால் நான் வீட்டுக்கு வருகின்ற வழியை மறந்துவிட்டேன் என்றே.

0: தொடரும் காலை 6:44 இடம் புதப்பது காலையுடன் காலை பொழுதில் நீர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஃபீவா உலக கால்பந்து போட்டிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. நேற்று தினம் இரவு மெக்சிகோவில் நடந்த போட்டியில் நெதர்லாந்து அணியை மொரோக்கோ அணியினர் வெற்றி பெற்று வருகின்ற சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற போட்டியில் கனடாவை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த ஃபீவா உலகக்கிண்ண போட்டியில் நாடுகளின் தரவரிசை பட்டியலில் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றது என்று பார்த்தால், முதலிடத்தில் அர்ஜென்டினாவும், இரண்டாவது இடத்தில் ஸ்பெயினும், மூன்றாவது இடத்தில் பிரான்சும், நான்காவது இடத்தில் இங்கிலாந்தும், ஐந்தாவது இடத்தில் போர்ட்டுகல், ஆறாவது இடத்தில் பிரேசில், ஏழாவது இடத்தில் மொரோக்கோ, எட்டாவது இடத்தில் நெதர்லாந்து, ஒன்பதாவது இடத்தில் பெல்ஜியமும், பத்தாவது இடத்தில் ஜெர்மனியும் இருக்கின்றன. ஜெர்மனி நேற்று நடந்த போட்டியில் பரகுவேயிடம் பெனால்டி கிக் முறையில் தோல்வியடைந்து இந்த உலகக்கிண்ண போட்டியிலிருந்து வெளியேறியதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவை பொறுத்தவரையில் உலக கால்பந்தாட்ட தரவரிசையில் கனடா 30வது இடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக கனடா அணியினர் இந்த ரவுண்ட் ஆஃப் 16 விளையாட தகுதி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வருகின்ற சனிக்கிழமை நடைபெறுகின்ற போட்டியில் அவர்கள் மொரோக்கோ அணியினை எதிர்த்து விளையாட இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது.
1: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட் யூனிட் 206 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் இந்த கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன் டீன்கலி
2: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 9052708800 9052708800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட் உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம் இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம் உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 6478494444 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்

0: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் இளம் சாவடி
1: 2026
0: பிரம்ப்டன் சர்க்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
1: 14.95 சாண்டல்வுட் பார்க்வே பிரம்ப்டனில் வெள்ளி தி வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை 7 Knot இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி, சரிகமபா புகழ்
2: அக்ஸியா சிப் குமார்,
1: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
0: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
3: சிஎம்ஆர் தமிழகம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
4: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: வடமேற்கு பிரதேசங்களில் உள்ள ஒரு கிராமத்தின் குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் தங்கள் வீடுகளை நோக்கி தீ பரவி வருவதால் அச்சத்துடன் உள்ளனர். கட்டுப்பாட்டை இழந்த இந்த தீ போர்ட் சிம்சன் கிராமத்தை நோக்கி வளர்ந்து வருவதாகவும், முக்கிய நகர பகுதிக்கு மேற்கே குறைந்தபட்சம் ஒரு நெடுஞ்சாலையை எட்டியுள்ளதாகவும் அந்த பிரதேசத்தின் காட்டுத்தீ முகமை கூறுகின்றது. இந்த தீ 100 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் பரவியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1,300 பேர் வசிக்கும் இந்த தீவு சமூகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவர்களில் பெரும்பாலானோர் உள்ள உடற்பயிற்சி கூட மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தொடர்ந்தும் அந்த இடங்களில் தங்கியிருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஒட்டவா உள்ளிட்ட ஒன்டாரியோவின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் தீவிரமான மற்றும் நீண்டகால வெப்பகலை வீசக்கூடும் என்பதால் கனேடிய சுற்றுச்சூழல் அமைப்பு ஒரேஞ்ச் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த வெப்பகலை வெள்ளிக்கிழமை வரையிலும் ஒருவேளை வாரகிருதி நாட்கள் வரையிலும் நீடிக்கக்கூடும் என்றும், அடுத்த வார தொடக்கத்தில் வெப்பநிலை சற்று குறையலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டொரண்டோ மற்றும் ஒட்டவாவில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை எட்டும் என்றும், ஈரப்பதத்துடன் கூடிய வெப்ப உணர்வு 42 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாரத்தின் மற்ற நாட்களில் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் நிர்வாகம் பணியாற்றி வருவதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் சர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் இந்த ஆண்டு நவம்பரில் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தல்களின் போது இந்த பயணம் அமையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தை கூடிய விரைவில் மேற்கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம் என்று சர்ஜியோ கோர் செய்தி ஊடகத்திடம் தெரிவித்தார். 2026 டிசம்பரில் நடைபெறவுள்ள G20 உச்சிமாகாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வார் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்காவுக்கு வருமாறு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கோரிக்கையை ஈரான் முன்வைக்கவில்லை என்று அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரான் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள முக்கிய ஆட்சேபனைகளில் ஒன்றாக, ஏற்கனவே உள்ள ஒப்பந்தத்தின் விதிகள் மிக மெதுவாகவே நடைமுறைப்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ஈரானிய மசகு எண்ணெய் ஏற்றுமதி மீதான அமெரிக்க தடைகளை நீக்குவது தொடர்பாக பிரிவு 10 முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று ஈரான் அதிருப்தியில் உள்ளது. தற்போதைய சூழலில் அமெரிக்காவுடன் இறுதி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதை விட ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விவகாரங்கள் குறித்து கட்டார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் கலந்துரையாடுவதற்கே ஈரான் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நீண்டகால அமைதி உடன்படிக்கை ஏற்படாத நிலையில் இருதரப்பும் ஒன்றையொன்று தொடர்ந்து தாக்கி வந்தாலும் தற்போது மீண்டும் ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்துக்கு மேலாக போர் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் இது நிரந்தர அமைதிக்கு வித்திடும் என்று மத்தியஸ்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையான நெருக்கடியில் உள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து இறுதி முடிவு எட்டப்படும் வரை அந்நாட்டுக்கு எந்தவித நிதியுதவியும் வழங்கக்கூடாது என்ற டிரம்பின் ஆதரவு தளத்திலேயே அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. பேச்சுவார்த்தைகளை நீட்டிப்பதன் மூலம் ஈரான் எந்த நன்மையையும் பெறக்கூடாது இருக்காது என்பதில் இந்த தரப்பினர் உறுதியாக உள்ளனர். மறுபுறம் இந்த மோதல்கள் காரணமாக தனது செல்வாக்கு சரிந்திருப்பதையும் நாட்டின் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டிருப்பதையும் டொனால்ட் ட்ரம்ப் நன்கு உணர்ந்துள்ளார். எனவே சிக்கலான இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து பேச்சுவார்த்தைகளை விரைவாக நடத்தி ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக உள்ளது. உக்ரைனின் பல்வேறு பிராந்தியங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்ததுடன் 40 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் லொவென்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இது பொதுமக்களை இலக்காக கொண்ட பயங்கரமான தாக்குதல் என அவர் விவரித்துள்ளார். ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்களில் உக்ரைனின் பல்வேறு உள்கட்டமைப்புகள், குடியிருப்புகள் மற்றும் பொது சொத்துக்கள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை தெற்கு நகரமான ஜிபோரிஜியாவில் ரஷ்ய ஆளில்லா விமான தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்ததுடன் 6 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். மேலும் வடக்கு சுமி பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 69 வயதுடைய பெண்ணொருவரும் 77 வயதுடைய ஆணொருவரும் உயிரிழந்துள்ளார். ரஷ்யா மேற்கொண்ட இந்த திடீர் தாக்குதல்களால் உக்ரைனில் குறைந்தது 6 பிராந்தியங்களில் உயிரிழப்புகளும் பாரிய சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பையின் 16வது சுற்றுப் போட்டியில் கனடா மொரோக்கோவை எதிர்கொள்ளவுள்ளது. உலகக்கோப்பையில் கனடா மற்றும் மொரோக்கோ அணிகள் தொடர்ந்து மோதுவது 2வது முறை இதுவாகும். ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸில் நடைபெற்ற 32வது சுற்றுப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி 30வது இடத்தில் உள்ள கனடா இந்த போட்டிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை நோக் அவுட் சுற்றில் கனடா பங்கேற்பது இதுவே முதல் தடவை.
3: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
4: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 j.ca.
5: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் j.ca அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகாராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலைச்சங்கமம் ஈழம் சாவடி 2026.

இனிதான காலை பொழுதினில் காதுக்கு இனிய கானங்களுடன் கனவுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கவலைகள் மறந்து சிரிக்கும் ஒரு இனிய காலை பொழுதாக காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது புத்தம் புது காலை.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி தீரா
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: பணத்துக்காக வரும் அன்பு செலவு செய்யும் வரை, அழகுக்காக வரும் அன்பு இளமை இருக்கும் வரை, தேவைக்காக வரும் அன்பு காரியம் முடியும் வரை, உள்ளத்தால் வரும் அன்பு உயிர் இருக்கும் வரை, உயிர் போன பின்னும் அது நினைவாய் என்றுமே வாழும். தொடர் நேரம் காலை 8:15 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். எங்கள் எல்லோருக்குமே இந்த கோபம் என்பது இலகுவாக வந்துவிடும். இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள், வேலையிட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நண்பர்கள் பிரச்சனை, இப்படியே அடுக்கிக் கொண்டு போகின்ற பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடன் திரிபவர்கள், எங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் எப்படியும் எங்களை கோபப்படுத்தி விடுவார்கள். கோபம் என்பது மனித உணர்ச்சிகளில் ஒன்று. ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துவதை விட அதை சரியாக கையாள தெரிய வேண்டும். அப்படி கையாள தெரியாமட்டால் நமது தொழில், உறவுகள், வாழ்க்கை என்பதில் பாதிப்பு ஏற்பட்டு சில வேளைகளில் அவற்றை நாங்கள் இழக்கவும் நேரிடலாம். உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் சில முறைகளை நீங்கள் கடைபிடித்தால் அந்த கோபத்தில் இருந்து உங்களை சற்று விலக்கிக் கொள்ளலாம். கோப உணர்ச்சிகள், அதிக இரத்த அழுத்தம், கண் சிவப்பு, அமில சுரப்பு, அல்சர் கூட போன்ற நோய்களை கூட உண்டு பண்ணிவிடும். கோபம் தண்ணீர் குடித்தால் கொஞ்சம் கோபம் தணியும் என்று சொல்லுகின்றார்கள். அதைவிட 1 முதல் 10 வரை கோபம் வரும்பொழுது எண்ணிவிடுங்கள். அல்லது கோபம் வருகின்ற பொழுது கடவுளை பார்த்து ஒரு வேண்டுதலையும் சொல்லிவிடுங்கள். கோபப்படும் இடம் நபரிடம் இருந்தும் கூட நீங்கள் விலகி இருக்கலாம். கோபத்துக்கு காரணமான சொல், செயல், எண்ணத்தில் இருந்து வேறு ஏதாவது சிந்தனைகளோ அல்லது சொற்பிரயோகங்களையோ நாங்கள் எங்கள் உரையாளர்களில் பாவிக்கலாம். கோபத்தின் போது முகம் விகாரமாகி அன்பு சாந்தம் குறைவதை கண்ணாடி மூலம் நீங்கள் உணர்ந்து கொண்டால், ஆகா, என்னுடைய முகம் எவ்வளவு அழகான முகம், கோபம் வந்தால் நான் அழகில்லாமல் ஒரு விகாரமான முகமாக மாறிவிடுகின்றேனே என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டாலே நீங்கள் கோபப்படுவதை குறைத்து விடுவீர்கள். கோபத்துக்கான காரணத்தை ஒரு பேப்பரில் எழுதி வையுங்கள். இந்த விடயத்துக்காக நான் கோபப்படுகின்றேன். ஆகவே அந்த விடயம் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுதோ அல்லது அந்த சந்தர்ப்பம் மீண்டும் அந்த உங்களுக்கு வருகின்ற பொழுதோ அதை நீங்கள் தவித்துக் கொள்ளலாம். தியானம், விரதங்கள், நோன்புகள் மூலமாகவும் நீங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளலாம். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கோபத்தினால்தான் பல உடல் நோய்களும் ஏற்படுவதாக மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆராய்ச்சிகளும் சொல்லுகின்றது. ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்த பழகுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழவும் பழகிக் கொள்வோம்.

0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
2: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
3: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா
4: 6 இந்த வழியில் டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற மற்றும் ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம் பிரிம்லி ரோட் பகுதியில் இனவெறி தாக்குதல் தொடர்பான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஸ்காப்ரோ பகுதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் சந்தேக நபர் வாகனத்தில் வந்து நிறுத்தின பின்னர் வெளியில் வந்து பலருக்கு எதிராக இனவெறி வார்த்தைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை விடுத்துள்ளார் என்றும் பின்னர் அவர் பேஸ்போல் பேட் கொண்டு தாக்க முயன்றதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு வெறுப்புணர்வு சார்ந்த குற்றமாக தங்களால் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்து இருக்கிறார்கள்

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: புதமது காலிகளுடன் காலிப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். நேர்கள், இப்பொழுது அரவிந்த சாமி நடித்த திரைப்படங்களிலிருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தர இருக்கின்றேன். அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன என்பதை நேர்கள் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். செய்திகளின் பின்னர் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 416-593-0055. இந்த 3 பாடல்களும் அரவிந்த சாமி நடித்த திரைப்படங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள்.

0: செய்திகளின் பின்னேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்க 4 6 5 9 3 0 0 5 5.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: மனித கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் ஜூலை 13 வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். நாட்டில் டெங்கு தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ள சூழ்நிலையில் அரசாங்கத்துடனான தங்களது நீண்டகால பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வு காணப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகர் தேசிய சங்கம் தெரிவித்துள்ளது. ஜூலை 10 மற்றும் 11 கரூர் செல்லும் தமிழக முதலமைச்சர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவுள்ளார். தனியார் கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசு மற்றும் கட்டண நிர்ணயக்குழு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுங்கவரி தொடர்பான ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாது என்று கனடாவின் முன்னாள் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் சீன தலைநகர் பெய்ஜிங்கின் மிக உயரமான கட்டிடத்தில் விமானம் மோதி உயிரிழப்புகளை ஏற்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் தனியார் இலகுரக நிலையான இறக்கை கொண்ட விமானங்களின் சேவையை சீனா நிறுத்தி வைத்துள்ளது என்று திங்களன்று வெளியான தி ஃபைனான்சியல் டைம்ஸ் அறிக்கை தெரிவிக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நேரம் காலை 8:33 புத்தமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். அரவிந்த சுவாமி நடித்த திரைப்படங்களில் இருந்து 3 பாடல்களை உங்களுக்காக வழங்கியிருந்தேன். அந்த 3 பாடல்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக, அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என, நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சொல்லுங்கள், எந்த பாடல்?
1: எல்லோரும் செல்லும் பாட்டு. அது
0: மறுபடியும் திரைப்படத்திலிருந்து நன்றி. இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: உங்களுக்கு மிகவும் நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம். நலமாக இருக்கின்ற ரசிகன், சொல்லுங்கள்.
2: என்ன முக்கியமான எல்லாரும் வெளியில போயிடும்
0: புரட்சி ஏற்படும் போதெல்லாம் தெரியுது. பாப்பம் சில வேளை ஹாக்கி போட்டியா மாறதோ தெரியல. கனடாவும் அமெரிக்காவும்
2: இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. எனக்கு உயிரே உயிர்.
0: நன்றி ரசிகன், இணைந்து கொண்டதுக்கு விட்டு சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க? கரண். நலமாக இருக்கின்றோம் கரண். நீங்கள் வேலையில?
3: வேலை போயிட்டு இருக்கேன். முதலாவது பாடல்.
0: நன்றி இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம். நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இன்றைய நாள் அரவிந்த சாமி நடித்த திரைப்படங்களில் இருந்து மூன்று பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த மூன்று பாடல்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக

0: நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வாக்களிக்க அணிந்திருக்கிற நேர்களை தொடர்ந்து இணைந்துக் கொள்ளலாம். வணக்கம். இது என் சொல்லுங்கள், எந்த பாடல்? இதயத்தோடு கலந்து விடட்டும். நன்றி, இணைந்து கொண்டதற்கு விட்டு சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க அணிந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் தர்மா, நான் புவி.
0: புவி, எப்படி இருக்கிறீர்கள் புவி?
1: நான் நலமாக இருக்கிறேன், நீங்களும் நலம் என்று நினைக்கின்றேன். எல்லோரும் உங்கள்ட்ட கேட்கணும் பாட்டு. ஆனா வெள்ள மழை வர போறது பிந்தி, ஆனா உயிரோடு உயிர் சேர்ந்தா தான் வாழ்க்கை.
0: வாழ்க்கை
1: அதுதான் எங்க வாக்கம்.
0: சரி, நன்றி, இணைந்து கொண்டதுக்கு புவி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: உதயன்,
0: எப்படி இருக்கிறீர்கள் உதயன்?
2: நல்லா இருக்கிறோம்.
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக
2: இருக்கின்றேன்.
0: நன்றி, இணைந்து கொண்டதுக்கு உதயன், மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம். நான் ஜோலியன். உதயன்.
0: உதயன்
3: தர்மா. என்ன எல்லாரும் போட்டு அதை உள்ள மலைக்குள்ள நினைய விட்டு எல்லோரையும் சொல்ல சொன்னால் நாங்கள் உயிரைத்தான் சொல்ல வேண்டிய
0: சொல்றது.
3: நல்ல பாட்டு, மூன்றும் அச்சான பாட்டு. நன்றி.
0: நன்றி ஜூலியன், இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம். நேர்களும் இணைந்து கொள்ளலாம். முடிக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களும் இணைந்து கொள்ளலாம்.
4: பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 16-51 Shepherd Avenue West, North York, Downsview, Dells Park, Area 1-2-3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
6: தமிழை இங்கு கொட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
6: ஓ சொல்றேன்
4: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
7: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் இளம் சாவடி
8: 2026
7: பிரம்டன் சர்க்கஸ் சென்டரில் July 10, 11, 12 திகதிகளில்.
8: 14-95 சாண்டல்வுட் பார்க்வே பிரம்டனில் வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை 7 North இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி. சரிகமபா புகழ்
9: அக்ஸியா சிப் குமார்,
8: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
7: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக. இனிதான காலை பொழுதினில் காதுக்கு இனிய கானங்களுடன் கனவுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கவலைகள் மறந்து சிரிக்கும் ஒரு இனிய காலை பொழுதாக காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது புத்தம் புது காலை.

டொரண்டோவிடம் காலை 8:42 தமது காலையுடன் காலைப்பொழுது நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோவின் வெப்பநிலை 22°C இருக்கின்றது. இன்றைய நாள் மிகவும் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. புதமது காலையில் நடிகர் அரவிந்த் சாமி நடித்த திரைப்படங்களிலிருந்து 3 பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? அந்த 3 பாடல்களை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு

0: நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியுடன் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கனிவவர்தன் கிடைக்கிறேன். முதலாவது நம்பர்.
0: முதலாவது நம்பர், நன்றி இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: வாய்ப்புக்கு நன்றி. தம்பி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
2: காலை வணக்கம் தர்மா, அப்படிங்க?
0: நலமாக இருக்கின்றா, சொல்லுங்கள்.
2: நானும் அது எனக்கு வந்து மூன்றாவது பாட்டு, எல்லோரும்
0: எல்லோரும் சொல்லும் பாட்டு,
2: சொல்லும் பாட்டு, அது அழகான பாட்டு,
0: அழகான பாட்டு. நிச்சயமாக நன்றி இணைந்து கொண்டதுக்கு சுதா. மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.
0: நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்க 4165935055.

0: புதுமது காலையில் இன்றைய நாள் அரவிந்த சாமியின் நடித்த திரைப்படங்களிலிருந்து மூன்று பாடல்களை தந்திருந்தேன். அந்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சிவாஜினி, எப்படி இருக்கின்றீர்கள்? சரி, எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்? எல்லோரும் சொல்லும் பாடல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. விடு சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
2: நான் வித்தியாக வைக்கிறேன்.
0: நித்யா?
2: வித்தியா.
0: வித்தியா. வித்தியா. சரி. வேலையில?
2: இல்ல, வேலைக்கு
0: போய்கொண்டிருக்கிறீர்கள். சரி, எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்?
2: மூன்றாவது பாட்டு.
0: எல்லோரும் சொல்லும் பாட்டு. நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட

0: டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மென்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. Credit, private matum second mortgages matum business loans to come fast approval. TD, Koshia, National Bank போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோகேஜ். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோகேஜ் பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோகேஜ். உங்கள் நம்பிக்கையான மோகேஜ் அட்வைசர் பிரதீப் செல்வம், 416-268-0155.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: சந்திக்கும் வரை என்றும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.